0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமார் தமிழகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு சுயமார் தமிழகமினுடைய காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலாம் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? வெளியில் வெதர் வந்து அற்புதமான ஒரு வெதராக இருந்தது. இன்னைக்கு நல்ல நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். சரியான வெயிலாக இருந்திருக்கும் சில பேருக்கு. நேற்றைய நாள் வெயிலுக்கே பல பேருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் எப்பொழுதுமே இந்த சமநிலை மாறுபடுகிற பொழுது இயற்கை எப்படியாவது தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளும். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூரியன் மறைகிற நேரத்தில் பெய்கிற இந்த மழையுமே பார்க்க அழகாக இருக்கிறது. சரி, நல்ல பாடல்களோடு பயணிக்கலாம். இப்பொழுது டொரண்டோவினுடைய வெப்பநிலை 12 செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. நேரம் 9:03. அதிகாலை 1 மணி வரைக்கும் உங்களோடு பேசிக்கொண்டு பயணிக்கப் போகிறேன். நான் பிரியாவின் சென்ட் கேட்டுக்கொண்டிருப்பது இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்,
1: மேலும் விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: Listen to us around the universe. www.cmr.fm.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரமும் 9:22 ஆகியிருக்கிறது. இந்த நேரம் ஆயிஷா செல்ஸ் வழங்கும் தகவல் உங்களுக்காக. வரதா செல்க் புஷ்பாவின் புதிய பரித ஸ்தாபனமான ஆயிஷா செல்க் நடத்தும் பிரம்மாண்டமான வெஸ்டர்ன் ப்ளூவாட் சேல் பிராம்டன் நகரிலே May 22, 23, and 24 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 மட்டும் காலை 10 முதல் இரவு 10 வரைக்கும் ஹைவே 427 அருகே கோர் ரோடு மற்றும் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பயர் பேங்கட்டுக்கு அருகாமையிலே கன்வென்ஷன் சென்டர் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனிலே நடைபெறுகிறது. பாரம்பரியமிக்க காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், மனதை மயக்கம் லேட்டஸ்ட் டிசைன் பாட்டி சேலைகள், கலைநயம் மிக்க லெஹெங்காக்கள் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் குவிகின்றன. மிக முக்கியமாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 30% முதல் 75% வரை அதிரடி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசிசாகா, வான் வுட் பிரிட்ஜ் மற்றும் ஸ்காப்ரோ பகுதி மக்களே, தரமான பட்டு சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னப்போதும் இல்லாத மிக குறைந்த விலையிலே அள்ளி செல்ல இதுவே சரியான தருணம். அது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்களும் காத்திருக்கின்றன. இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ, மோனிசைட், பிரெஞ்ச் ஐஷா சக் நிறுவனத்திலும் இடம்பெறுகிறது. 416-298-6116 416-298-6116 என்பது தொலைபேசி இலக்கம்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா
2: 647-624-4165.
3: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலையும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 1165 கேனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751 2150.
4: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773.
6: ஸ்காப்ரோ ஆயிஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் May 22, 23, 24 ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின், இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ, கிராண்ட் எம்பயர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். வார இறுதி நாட்களில் CMR ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளி செல்லுங்கள். இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ ஆயிஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஆயிஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
7: Everything okay, no problem indigenam.
8: Bar kalamu closing da adikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers. Chellathuk, thanks.
8: Chellam illa da, Selvam.
7: Chari, chari.
2: listen to us around the universe. www.cmr.fm.

0: வணக்கம். நேரம் 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். எமது ஆட்சியின் கீழ் பிரிவினைவாதத்திற்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும், இனி ஒருபோதும் இந்த நாட்டில் யுத்தம் என்ற ஒன்று இடம்பெறக்கூடாது என்பதே எனது அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக்க தெரிவித்துள்ளார். பொது சுகாதாரத்துறையில் இலங்கை அடைந்துள்ள வெற்றிகளை பாராட்டி உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு விசேட அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இந்தியாவில் நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகளுக்காக வரும் 7 நிமிடங்களில் உடலில் செலுத்தக்கூடிய டெசென்ட்ரிக் என்ற புதிய இம்யூனோ தெரப்பி ஊசி மருந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை மருந்து கடை உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில், தமிழ்நாட்டில் 35,000 மருந்து கடைகள் திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: காசா பகுதியை நோக்கிய சர்வதேச மனிதாபிமான உதவி படகு பேரணியில் பங்கேற்றிருந்த சமீரா மெஹப்தீன் என்ற இலங்கை பெண் இஸ்ரேலிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், அவரது பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதற்கான அனைத்து ராஜதந்திர நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய வெளிவகார பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இது தொடர்பான விவரங்களை வழங்கினார். காசா நோக்கி சென்று படகு பேரணியில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மெஹப்தீன் இஸ்ரேலிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் விவகாரத்தை வெளிவகார அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி அந்த படகு பேரணி இஸ்ரேலிய கடற்படையினரால் இடைமறிக்கப்பட்டு அதிலிருந்து பல நபர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து டெல் அவைஃப் நகரில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் சமீராவை நேரில் சந்திப்பதற்கான தூதரக அணுகலை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளோம். அவரது தற்போதைய நிலைமையை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கான சட்டப்பூர்வ மற்றும் நடைமுறை அம்சங்களை சரிபார்க்கவுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சுமார் 100 நாடுகளைச் சேர்ந்த ஆர்வலர்கள் பங்கேற்ற இந்த படகு பேரணியில் இணைவதற்காக சமீரா கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கையிலிருந்து புறப்பட்டிருந்தார். துருக்கியின் மர்மரிஸ் துறைமுகத்திலிருந்து கடந்த வாரம் 50க்கும் மேற்பட்ட படகுகள் காசாவை நோக்கி புறப்பட்டிருந்த நிலையில், நேற்று திங்கட்கிழமை இஸ்ரேலிய கடற்படையினர் அவற்றை இடைமறித்து கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் சமீரா மெஹப்தீனை உடனடியாக விடுவிக்க அரசாங்கம் அவசர நடவடிக்கை

0: வைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சுக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. பொது சுகாதாரத்துறையில் இலங்கை அடைந்துள்ள வெற்றிகளை பாராட்டி உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு விசேட அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. குறிப்பாக தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV மற்றும் சிபிலிஸ் வைரஸ்கள் பரவுவதை கட்டுப்படுத்தி அது பொது சுகாதார பிரச்சனையாக கருதப்படாத நிலைக்கு குறைத்துள்ளமைக்காகவே இந்த விசேட அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பினால் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகள் மற்றும் உலகளாவிய ஆலோசனை குழுக்களின் பரிந்துரைகளுக்கு இணங்க இலங்கை இந்த மைல்கல்லை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் தற்போது நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார கூட்டத்தொடரின் போது இன்று இந்த விசேட பாராட்டு சான்றிதழ் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ரெட்ரோஸ் அத்தானோம் கெப்ரேயஸ் இந்த விசேட சான்றிதழை இலங்கையின் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மருத்துவர் நளிந்த ஜெயதசவிடம் நேரில் கையளித்தார். சர்வதேச தரத்துக்கு இணங்க பொது சுகாதார தரத்தை பேணுவதில் இலங்கையின் சுகாதாரத்துறை அடைந்துள்ள நிலையான முன்னேற்றத்தை இந்த அங்கீகாரம் பிரதிபலிக்கிறது என சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசமுள்ள பரத்தித்துறை நகரசபை தவிசாளர் மீதான விசாரணைக்கு யாழ் மேல் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை அனுமதித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை இணைத்துக் கொள்கிறோம்.
1: தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசமுள்ள பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மீதான விசாரணைக்கு யாழ்ப்பாண மேல்நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை அனுமதி வழங்கியிருக்கிறது. முன்னதாக விசாரணைக்கு எதிராக வழங்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவும் ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் வடக்கு மாகாண ஆளுநரின் விசாரணையை தொடர அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டுமே தவிர விசாரணையை ஆரம்பத்திலேயே தடுக்க முடியாது. தவிசாளர் தரப்பு நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தியதாகவும் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனினும் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரை பதவி நீக்க வேண்டிய தேவை அரசியல் தேவை காரணமாகவே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தவிசாளர் தரப்பு கூறி வருகின்றது. பருத்தித்துறை நகரசபையில் மோசடியான முறையில் செயல்பட்டமை மற்றும் பருத்தித்துறை நகரசபையின் சட்ட விதிகளை மீறியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வடமாகாண ஆளுநர் பணிப்பின் பேரில் தனிநபர் விசாரணை நீதிமன்ற குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர் விசாரணைக்கு எதிராக நீதிமன்ற படியேறிய நிலையிலேயே தற்போது இத்தகைய நீதி உத்தரவை மேல்நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: போர் வீரர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதோடு அவர்களின் பிரார்த்தனைகளை ஒருபோதும் வீணடிக்கவோ காட்டிக் கொடுக்கவோ மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு தெரிவித்துள்ளார். அதேவேளை போர் வீரர்களின் உன்னத தியாகத்திற்கு அமைதியான சட்டத்தை மதிக்கும் தேசமே உண்மையான கௌரவம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு மேலும் சுட்டிக்காட்டினார். பத்திரமூலையில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபிக்கு அருகாமையில் இன்று இடம்பெற்ற போர் வீரர்கள் தின நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். யுத்தமும் மோதல்களும் நிறைந்த ஒரு நாட்டை நிராகரிப்பதில் முதன்மையானவர்கள் போர் வீரர்கள் ஆவர் என தெரிவித்த ஜனாதிபதி யுத்தம் எவ்வளவு அழிவுகரமான மற்றும் பயங்கரமானது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அவர்கள் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தது அந்த உன்னத பிரார்த்தனைகளுடன் தான் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு மரியாதையும் கௌரவமும் மட்டும் போதுமானதாகாது. அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்டு அந்த அமைதியான சட்டத்தை மதிக்கும் உன்னத தேசத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பு உயிரோடு இருக்கும் நம் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது. அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்ட அந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர்களின் பிரார்த்தனைகளை ஒருபோதும் வீணடிக்கவோ காட்டிக் கொடுக்கவோ மாட்டோம் என்றும் இந்த போர் வீரர்களின் நினைவு சின்னத்தின் முன்னால் நின்று தாம் சத்தியம் செய்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாய்க்கு மேலும் தெரிவித்தார். வைத்தியராக சேவையில் இருந்த நிலையில் அமைதியின்றி தேர்தலில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ச்சனா பதவி பறிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபிரனை இணைத்துக் கொள்கிறோம்.
1: அரச சேவையில் இருந்த நிலையில் அனுமதியின்றி தேர்தலில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ச்சனா பதவி பறிக்கப்படுவது உறுதியாகியிருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகும் போது தனக்கு பதிலாக சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் பதவியேற்பார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று அமர்வின் போது அவர் தகவல் வெளியிடுகையில், நிலையியல் கட்டளையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வரும் விருந்தினர்களை வைத்திருக்க வேண்டிய இடம் தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்தகுமார் பொன்னம்பலம் தன்னுடன் வருகை தந்த சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனை கேவலமான முறையில் அவமதித்து சென்றிருப்பதாக குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கின்றார். அடுத்த 3 மாதங்களின் பின்னர் நான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் போது எனக்கு அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக கௌசல்யா அந்த பதவிக்கு வரப்போகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கயந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் சட்டத்தரணி கௌசல்யா ஆவார். அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவமதித்திருப்பதாக ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இதனிடையே ராமநாதன் அர்ச்சுனா மீதான நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு விரைவில் வெளியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக நேற்று திங்கட்கிழமை இலங்கை சென்றடைந்தார். அவர் மே 21 வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை பத்திரமுல்லவில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் அவர் மலரஞ்சலி செலுத்தினார். இந்தியாவில் நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகளுக்காக வெறும் 75 நிமிடங்களில் உடலில் செலுத்தக்கூடிய செசென்ட்ரெக் என்று புதிய இம்யூனோ தெரப்பி ஊசி மருந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செசென்ட்ரெக் என்று அழைக்கப்படும் இந்த மருந்தை ரோஷ்பாமா இந்தியா என்ற நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது நோய் எதிர்ப்பு சிகிச்சை முறையை வேகமாகவும் வசதியாகவும் மாற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக நரம்பு வழியாக குளுக்கோஸ் மூலம் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை செலுத்தப்படும். ஆனால் இது மருந்து தற்போது தோலின் கீழ் வரும் 7 நிமிடங்களில் ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது. இந்தியாவின் மிகவும் பொதுவான நுரையீரல் புற்றுநோய் வடிவமான நான் ஸ்மால் செல் லங் கேன்சரினால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்காக இந்த சிகிச்சை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தின் ஒரு டோஸ் விலை சுமார் 3.70 லட்சம் ஆகும். மேலும் பல நோயாளிகளுக்கு சிகிச்சையின் போது சுமார் 6 டோஸ்கள் வரை தேவைப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஊசியின் அறிமுகம் புற்றுநோய் பராமரிப்பில் இம்யூனோ தெரப்பியின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. புற்றுநோய் செல்களை நேரடியாக தாக்கி ஆரோக்கியமான செல்களையும் சேதப்படுத்தும் கீமோ தெரப்பி போல் இல்லாமல் இம்யூனோ தெரப்பி என்பது புற்றுநோயை எதிர்த்து போராட உடலின் சொந்த நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு உதவுகிறது. கீமோ தெரப்பியை விட குறைவான பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதால் பல நோயாளிகள் இம்யூனோ தெரப்பியையே விரும்புகிறார்கள். இருப்பினும் ஏற்கனவே அதிக செலவாகும் புற்றுநோய் சிகிச்சையினால் தவிக்கும் இந்தியர்களுக்கு இந்த சிகிச்சையின் அதிக விலை ஒரு பெரிய சவாலாக உள்ளது. நாடு முழுவதும் நாளை மருந்து கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 35,000 மருந்து கடைகள் திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் அதிக அளவில் தள்ளுபடி விலையில் மருந்துகளை விற்பனை செய்வதற்கு அனைத்திந்திய மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் AI மூலம் போலியாக உருவாக்கப்பட்ட மருத்துவ பரிந்துரை சீட்டுகளுக்கு இணையத்தில் மருத்துவ பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து நாடு முழுவதும் நாளை மருந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மருந்து உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கு தமிழ்நாட்டில் 35,000 மருந்து கடைகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் அசோக் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 40,000 மருந்து கடைகளில் மருத்துவமனைகளில் உள்ள 5,000 மருத்துவ கடைகள் மட்டும் வழக்கம் போல் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எமது ஆட்சியின் கீழ் பிரிவினைவாதத்திற்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் இனி ஒருபோதும் இந்த நாட்டில் யுத்தம் என்று ஒன்று இடம்பெறக்கூடாது என்பதே எனது அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். பொது சுகாதாரத்துறையில் இலங்கை அடைந்துள்ள வெற்றிகளை பாராட்டி உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு விசேட அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இந்தியாவில் நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகளுக்காக வரும் ஈழ நிமிடங்களில் உடலில் செலுத்தக்கூடிய டிசென்ட்ரிக் என்ற புதிய இம்யூனோ தெரப்பி ஊசி மருந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை மருந்து கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 35,000 மருந்து கடைகள் திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு நேர இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
1: சந்திப்பில் இலக்கம் 294.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin Blow Out Sale.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடா சாய இல்லத்தின் 30வது ஆண்டு நிறைவு தின விசேட பஜனை மற்றும் நிகழ்ச்சிகள் மே மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:30 முதல். இலக்கம் 67 கொமாண்டோ புலவார்டு யூனிட் இலக்கம் 2 அமைந்திருக்கின்ற கனடா சாய இல்லத்தில் நடைபெறும். 4165681221. சாம்பியன் பற்று சமூகம் நடாத்தும் புனித பிலிப்பு நேரியர் திருநாள் திருப்பலி மே மாதம் 23 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. இலக்கம் 131 பேர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 6476128285. ஈனா மயூரநாதனின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு நூல் வெளியீடு மே மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு. இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-570-5261.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

வணக்கம். நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழகம், கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜம். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா அமெரிக்க நிரந்தர கூட்டு பாதுகாப்பு வாரியத்தில் தனது பங்கேற்பை நிறுத்தி வைக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளதாக வெளியான செய்தியை பிரதமர் மாகாணி குறைத்து மதிப்பிட்டார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் இயன் டாட் ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து பொய்லியவர் புதிய தலைமை பணியாளரை நியமித்தார். சர்வதேச பொருளாதார ஸ்திரமின்மைக்கு ஹோமோஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளனர். ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசாட்டம் ஈரானில் உள்ள புஷேர் அணுமின் நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது.

0: Canelia Çelikler.
1: கனடா அமெரிக்க நிரந்தர கூட்டு பாதுகாப்பு வாரியத்தில் தனது பங்கேற்பை நிறுத்தி வைக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளதாக வெளியான செய்தியை பிரதமர் மாக் கானி குறைத்து மதிப்பிட்டார். இரு நாடுகளும் பாதுகாப்பு விவகாரங்களில் வேறு வழிகள் மூலமாக ஒருங்கிணைந்து செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ளது, இருப்பினும் அதன் முக்கியத்துவத்தை நான் மையப்படுத்த விரும்பவில்லை என்று மே 19 அன்று கியூபெக்கில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரதமர் மாக் கானி கூறினார். அதற்கு ஒரு முன்னதாக 1940 உருவாக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு வாரியத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அமெரிக்க போர் துணை செயலாளர் எல்பிரிட்ஜ் கால்ஃபி சமூக ஊடகங்களில் அறிவித்துள்ளார். வரும் சொல்லாற்றலை விட உண்மையான ராணுவ வலிமைக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு வலிமையான கனடா நம் அனைவருக்கும் நன்மை பயக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தனது பாதுகாப்பு சார்ந்த கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் கனடா நம்பத்தகுந்த முன்னேற்றங்களை எட்ட தவறிவிட்டது என்று கோல்ஃபி கூறினார். இது குறித்து தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்த அமெரிக்க துணை செயலாளர் ஜனவரி 20 அன்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் பிரதமர் மாக் கானி ஆற்றிய உரைக்கான இணைப்பை கோல்ஃபி பகிர்ந்திருந்தார். இந்த உரையில் நடுத்தர வல்லரசுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று கானி அழைப்பு விடுத்திருந்ததுடன் அமெரிக்காவை விமர்சித்தும் பேசியிருந்தார். சொல்லாற்றலுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான இடைவெளிகளை நம்மால் இனியும் புறக்கணிக்க முடியாது. உண்மையான வல்லரசுகள் பகிரப்பட்ட பாதுகாப்பு மற்றும் காவல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தங்கள் சொல்லாற்றல்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று கோல்ஃபி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் இயன் டாட் ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து பொய்லியவள் தமது புதிய தலைமை பணியாளரை நியமித்துள்ளார். ஸ்டீவ் அவுட்ஹவுஸ் தனது கன்சர்வேட்டிவ் பிரச்சார மேலாளர் பணியுடன் கூடுதலாக தலைமை பணியாளர் பொறுப்பையும் ஏற்பார். அதே நேரத்தில் ஆரோன் வுட்ரெக் துணை தலைமை பணியாளராக பணியாற்றுவார். பணியிலிருந்து விலகும் இயான் டாட் இது தொடர்பில் கன்சர்வேட்டிவ் கட்சி குழு மற்றும் பணியாளர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தான் கட்சித் தலைவருக்கும் கன்சர்வேட்டிவ் இயக்கத்தின் எதிர்காலத்திற்கும் முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக கூறியுள்ளார். பொலியேவ்ரோ பிரதமராகும் நாளையும் கனடா மீண்டும் தனது முழு ஆற்றலை அடையும் நாளையும் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதுகுறித்து தெரிவித்து பொலியேவர் கனடாவுக்கு டாட் ஆற்றிய அரை நூற்றாண்டு கால சேவைக்கு நன்றி தெரிவித்ததோடு கடந்த 4 ஆண்டுகளில் தனது அலுவலகத்தில் அவர் ஒரு அற்புதமான பணியை செய்ததாகவும் கூறினார். டொரண்டோவின் விக்டோரியா தின கொண்டாட்டங்களின் போது மக்கள் கூட்டத்தின் மீது பட்டாசுகள் வெடித்ததாக கூறப்படும் இருவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்கள் இளைஞர்கள் என டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. திருட்டு மற்றும் தாக்குதல் குற்றங்களுக்காக மேலும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. அதனால் அந்த குற்றச்சாட்டுகள் குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. கடற்கரையோர பகுதியில் டொரண்டோ தனது வருடாந்திர விக்டோரியா தின பட்டாசு நிகழ்ச்சியை நடத்திய அதே இரவில் இந்த கைதுகள் செய்யப்பட்டுள்ளன. கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலக செய்திகள்.
1: குவைத் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தலைவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதையே மூலோபாய ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். அல் ஜசீரா செய்தி ஊடகத்தின் அறிக்கையின்படி குவைத் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி பாகிஸ்தான் ராணுவத்தின் செயல்பாட்டு இயக்குநரை இன்று செவ்வாய்க்கிழமை குவைத் நகரில் சந்தித்தார். அதிகரித்த கூட்டு பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட இருதரப்பு ஒத்துழைப்பு மூலம் தற்போதுள்ள ராணுவ உறவை விரைவுபடுத்துவதில் இந்த சந்திப்பு கவனம் செலுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்க போரின் விளைவுகளால் மேற்கு ஆசியா இன்னும் பாதிக்கப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் பிராந்திய பாதுகாப்பிற்கான இரு நாடுகளின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை இந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்து காட்டுகின்றன. சர்வதேச பொருளாதார ஸ்திரமின்மைக்கு ஹோமோஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையின் தொடர்ச்சியான முற்றுகையானது உலகளாவிய எரிசக்தி சந்தைகளிலும் அத்தியாவசிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களிலும் கடுமையான இடையூறுகளை ஏற்படுத்துகிறது என்று அமைச்சர்கள் வலியுறுத்தினர். இந்த தடை விநியோக சங்கிலிகளை சிரமப்படுத்துவது மட்டுமல்லாமல் உலகளாவிய நடப்பு கணக்கு சமமின்மையையும் மோசமாக்குகிறது என்று அக்குழு சுட்டிக்காட்டியது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதலால் ஏற்படும் நிதி அபாயங்களை குறைப்பதற்கான பலதரப்பு நடவடிக்கைகளுக்கான தங்கள் உறுதிப்பாட்டை அமைச்சர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். G7 நாடுகளின் கூட்டறிக்கை பல முக்கிய பொருளாதார முன்னுரிமைகளில் கவனம் செலுத்தியுள்ளது. அதன்படி ஹோமோஸ் நீரினை உலகளாவிய வர்த்தகத்தின் ஒரு முக்கிய பாதை என அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அதன் மூடல் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டியுள்ளது என்று குறிப்பிட்டனர். அத்துடன் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வர்த்தக நிலையற்ற தன்மை உள்ளிட்டு உலக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் பரந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஒன்றிணைந்து செயல்படுவதாக அக்குழு உறுதியளித்துள்ளது. மேலும் வளர்ந்த மற்றும் வளரும் சந்தைகள் இரண்டிலும் பொருளாதார தடைகள் ஏற்படுவதை தடுக்க பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களின் ஓட்டத்தை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசர தேவையை அந்த அறிக்கை வலியுறுத்தியது. ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசாட்டம் ஈரானில் உள்ள புஷீர் அணுமின் நிலையத்திற்கு தனது பணியாளர்கள் அடுத்த சில வாரங்களுக்குள் திரும்புவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அரசு செய்தி நிறுவனமான RIA-வின் அறிக்கையின்படி பல மாதங்களாக நீடித்து வந்த இடையூறுகளுக்கு பிறகு அந்த அணுமின் நிலையத்தின் செயற்பாடுகள் மீண்டும் தொடங்கப்படக்கூடும் என்பதற்கான ஒரு சமிஞ்சையாக இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. புஷீர் தளத்தில் கூடுதலாக 2 அலகுகளை கட்டிய எழுப்பும் பணியை ரோசாட்டம் நிறுவனம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஈரானில் போர் மூண்டதை தொடர்ந்து பிப்ரவரி மாத இறுதியில் நூற்றுக்கணக்கான ரஷ்ய பணியாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட போது இத்திட்டம் ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்தது.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள ஒரு போட்டியை கொண்டு டெஸ்ட் மற்றும் 3 போட்டிகளை கொண்டு ஒரு நாள் தொடருக்கான 15 பேரடங்கிய இந்திய அணியின் விவரங்களை BCCI உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதன்படி நடைபெறவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை வழிநடத்தும் பொறுப்பு இளம் வீரர் சுப்மன் கில்லிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரிஷப் பண்டிற்கு பதிலாக KL ராகுல் டெஸ்ட் அணியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெகுபந்து வீச்சாளர் ஜஸ்பிரத் பும்ராவிற்கு இத்தொடர் ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் உள்நாட்டில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என இழந்ததன் பின்னர் இந்திய அணி விளையாடும் முதலாவது டெஸ்ட் போட்டி இதுவாகும். கடந்த தொடரில் விளையாடிய ஜஸ்பிரத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோர் இந்த டெஸ்ட் அணியில் நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக இடது கை சுழற்பந்து வீச்சாளரான மானவ் சுதர், ஹர்ஷ் துபி மற்றும் வகுப்பந்து வீச்சாளர் குர்னூர் பிரார் ஆகியோர் தங்களது முதல் டெஸ்ட் போட்டிக்கான அழைப்பை பெற்றுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த டெஸ்ட் போட்டி June 6-10 வரை நியூ சண்டிகரில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடா அமெரிக்க நிரந்தர கூட்டு பாதுகாப்பு வாரியத்தில் தனது பங்கேற்பை நிறுத்தி வைக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளதாக வெளியான செய்தியை பிரதமர் மாகாணி குறைத்து மதிப்பிட்டார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் இயன் டாட் ஓய்வில் பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து பொய்லியவள் புதிய தலைமை பணியாளரை நியமித்தார். சர்வதேச பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஹோமோஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளனர். ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசாட்டம் ஈரானில் உள்ள புஷீர் அணுமின் நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066772.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
6: சுகந்தன் 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
10: ஏற்பட்டால் இந்த
11: சிங்கராஜனால்.
12: Listen to us around the universe. www.cmr.fm.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: Listen to us, around the universe. www.cmr.fm.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டு.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா, இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: கொஞ்சம்
1: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:33 ஆகி இருக்கிறது. இது சமூக அரசியல் தளங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு ஆராய்வதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்கா அண்மை நாட்களிலே இந்த ஓரிரு நாட்களிலே அமெரிக்கா கனடாவுடன் இணைந்திருந்த அந்த இருதரப்பு பாதுகாப்பு இணைப்பை கூட்டை ரத்து செய்திருக்கிறார்கள், அதை திருப்பி பெற்றிருக்கிறார்கள். ஆக இது ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. இதற்கான என்ன காரணம்? இது தொடர்ச்சியான, இது கடந்த காலத்தினுடைய முருகல் நிலைகளினால் வந்த ஒன்றா, இல்லாவிட்டால் இது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இது இருதரப்பு நாடுகளினுடைய பாதுகாப்பை எப்படி பாதிக்கப் போகிறது என்றெல்லாம் ஒரு விதமான பதட்ட சூழ்நிலை உருவாகிற போது மார்கானி இதை குறித்த பெரிதாக அலட்டிக்கொள்ள ஒன்றுமில்லை. என்னதான் இருந்தாலும் தொடர்ச்சியாக எங்களுடைய பங்கு என்பதும் இணைந்து செயற்படுவது என்பதும் இருக்கத்தான் போகிறது என்கிற மாதிரியாக பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் அல்பர்ட்டா பிரிந்து போகிறேன், பிரிந்து அந்த கெட்டகுமாரின் கதை மாதிரி பிரிந்து போகிறேன் என்ற பிரிவினைவாத கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து ஒரு மாகாணத்துக்கு மாத்திரம், இப்பொழுது அந்த குழந்தைக்கு மாத்திரம் அதிக, எந்த குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன் என்று இருந்ததோ அந்த குழந்தைக்கு நீங்க அதிகம் பரிவு காட்டுறது போல இப்பொழுது அல்பர்ட்டாவோடு கனேடிய பிரதமர் இணைந்து அதிகப்படியான செயற்திட்டங்களை முன்னெடுப்பதும் பிரிட்டிஷ் கொலம்பியா கவனிக்காது விடப்படுவதுமான எபி அது குறித்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த இரண்டு விடயம் குறித்தும் பேச போகிறோம். வணக்கம் தர்மா.
2: வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே.
1: மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. இந்த அமெரிக்கா கனடாவுடனான இந்த இருதரப்பு பாதுகாப்பினை முறித்து கொண்டதற்கான காரணம் என்ன?
2: அவர்கள் நேரடியாக கூறிய காரணமாக இருப்பது, கனடா வந்து தங்களுடைய பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்ட உயர்வை தகுந்த அளவிற்கு மேற்கொள்ளவில்லை, தாங்கள் அதிகமாக இந்த விவகாரத்தில் முதலிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற துணியிலான ஒரு கருத்தாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இது 2 உலகப் போரின் பின்னர் 1940 ஏற்படுத்தப்பட்டு இப்பொழுது சுமார் 86 ஆண்டுகள்

0: நடைமுறையில் இருந்த ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் காலதாமதப்படுத்தி இருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அதாவது நிறுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது தற்காலிகமான நிறுத்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்றால், இரண்டு பட்ட உறவுகளை கொண்ட நாடுகள் இரண்டும். இதற்குரிய காரணம் அதாவது கனடாவை தாண்டி கூட அலஸ்காவிற்கு அமெரிக்கா செல்ல வேண்டும் என்றால் அது கடல் வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ அல்லது விமான பரப்பினூடாகவோ என்றால் கனேடிய எல்லைகளை ஊடறுத்துத்தான் அது செல்ல வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றபடியால் இவர்கள் அந்த பெர்மனன்ட் ஜாயிண்ட் போர்ட் ஆஃப் டிஃபென்ஸ் என்றுதான் இவரை கூறுவார்கள். அதாவது பாதுகாப்பிற்கான நிரந்தர அமைப்பு கனடாவிற்கும் ஐக்கிய அமெரிக்காவிற்கும் இடையில். எனவே இந்த அமைப்பின் செயற்பாட்டில் இவ்வாறு அவர்கள் செயற்பட்டது என்பதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று காணி அவர்கள் கூறினாலும், அவருடைய கூற்றின் தாக்கம் என்பது இதனை மிகவும் இலகுவாக பார்ப்பதாக இருக்கின்றது. ஆனால் இது ஆபத்தானது. அவர் கூட தனது அந்த கருத்தாடலில் குறிப்பிட்ட விடயம், தாங்கள் தற்பொழுது இந்த சூப்பர்சோனிக் அல்லது அதாவது இந்த ஏவுகணைகளை தடுப்பதற்கான திட்டங்களை அல்லது அவற்றிற்கான பொறிமுறைகளை வேறு நாடுகளுடன் இணைந்தும் செயற்படுத்துவதாக இருந்த பொழுதிலும், இதற்குரிய சாத்தியங்கள் என்பன அறவே அமெரிக்காவை தவிர்த்து செல்ல முடியாததாக இருக்கின்றன. எனவே காணியவர்களுடைய கருத்தியல் என்பது ஒரு சமாளிப்பு தன்மை உடையதாக இருக்கின்றது. ஆனால் மீண்டும் உறவை ஒட்ட வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை அவர்கள் செய்வார்கள் என்று நினைப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு 89 அல்லது 90 வருடங்களை இன்னும் அண்மிக்கின்ற ஒரு இந்த உறவு என்பது பல வலைப்பின்னல்களை அல்லது பல இணை செய்மதிகளை அல்லது பல இணை செயலூக்கிகளை கொண்டதான ஒரு அமைப்பாக இருக்கும். எனவே அந்த அமைப்பின் தொடர்ச்சியை இல்லாது செய்து மீள ஒரு புது முயற்சிகள் செல்வது என்பது பாரிய பொருள் செலவு என்பதோடு, இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவை கூட கேள்விக்குரியதாக்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவே காணி அவர்கள் கூறுவதால் காலம் எடுத்தாலும் இது நடக்கும் என்றால், இதற்குரிய ஒரு கால எல்லை இல்லை. இப்பொழுது சந்திக்க வேண்டும் அல்லது இத்தனையாம் திகதிக்குள் சந்திக்க வேண்டும் என்கின்ற கால எல்லை இல்லை. அதற்குள் இதற்குரிய ஒரு சாதகமான காலம் ஏற்படும் என நம்புவோம். அதுதான் உண்மை.
1: நிச்சயமாக. அதே நேரம் கடந்த காலங்களில் இந்த இரு நாடுகளுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் இவைகள் கூட இதற்கு காரணமாக இருக்க முடியுமா? காரணம், கடந்த காலங்களில் நிலவி இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால், ஒரு காலகட்டம் இருந்தது தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவினுடைய பாதுகாப்பு எல்லைகளில் இருக்கிற அச்சுறுத்தல்கள் குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தார். குறிப்பாக இங்கே இருந்த இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்தப்படுவது முதற்கொண்டு எந்த ஒரு பலவீனமான நாடாக சித்தரிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் எல்லா வழிகளையும் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆக இதுவுமே அந்த வழியில வந்த ஒன்றாக இருக்க முடியுமா?
0: இல்லை, நிச்சயமாக அதனை அவ்வாறு எடுக்கலாம் என்றால், அதாவது அரசியல் தளம்பல் அல்லது அரசியல் முதிர்ச்சியின்மை அல்லது அரசியல் அரங்கில் ஏற்பட்டுள்ள அல்லது வர்த்தக அரங்கில், குறிப்பாக வர்த்தக அரங்கு என்று கூறலாம், இந்த டாரிஃப் என விதிக்கப்படுகின்ற வரி, அது தொடர்பான கருத்தாடல்கள், அது தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பகை போன்றவை எல்லாம் இதற்குரிய காரணமாக இருக்கலாம். மறுபக்கமாக இப்போ இந்த ஒப்பந்தம் என்பது இப்பொழுது மீள் புதுப்பிப்பதற்கான அமர்வில் அவர்கள் இணையவில்லை என்றாலும், இந்த நோராட் என்கின்ற வட அமெரிக்க வான் பாதுகாப்பு திட்டம் தொடர்ச்சியாக செயற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு வான் பாதுகாப்பு திட்டம் என்பது உலகில் வேறு எந்த ஒரு நாட்டிலும் நடைமுறையில் இல்லை. இரண்டு நாடுகள் இணைந்து தங்களுடைய வான்பரப்பை பாதுகாப்பது, அந்த பாதுகாப்பு திட்டம் என்பது அமெரிக்காவும் கனடாவும் தான் இந்த நோராட் என்கின்ற பெயரில் வைத்திருக்கின்றார்கள். அது தொடர்கின்றது. எனவே ஆம், அரசியல் மற்றும் வியாபார விடயங்கள் சம்பந்தமான அதிருப்திகள் இவற்றிற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது கூட காரணம் என்பதுதான் உண்மையும் கூட.
1: நிச்சயமாக. ஆக இப்படி இருக்க இன்னொரு பக்கம் இங்கே அல்பர்டா பகுதியில் அல்பர்டாவோடு மாகாணி அவர்கள் பேணி வருகிற உறவும், தொடர்ச்சியாக எண்ணெய் குழாய்கள் சம்பந்தமாக அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த வேலை திட்டமும் குறித்து இப்போது பிரிட்டிஷ் கொலம்பியா முரண்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த அந்த மாகாணத்தின் மீது காட்டுகிற அக்கறையை நீங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியா பக்கமும் காட்ட வேண்டும் என்பது போல, இந்த இந்த பாரபட்சமாக தாங்கள் நடத்தப்படுவதாக உணர்வதற்கான வாய்ப்பை ஏன் உருவாகிறது? உண்மையிலுமே மத்திய அரசாங்கம் எந்த மாகாணங்களோடு இணைந்து வேலை செய்வது அதிகமாக இருக்கிறது, எது எதன் மீது அதிக அளவு கவனங்கள் செலுத்தப்படாதது மாதிரி இந்த திட்டங்களை வைத்து உங்களுக்கு தெரிகிறது?
0: இல்லை, இந்த விவகாரத்தை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன முக்கியமாக தொட்டு செல்வதற்கு. ஒன்று, இந்த குழாய்களை மேற்கு நோக்கி நகர்த்தி பிரிட்டிஷ் கொலம்பியா துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான கையொப்பம் என்பது இடப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு கனடாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி. இரண்டாவதாக, இந்த மாகாணங்களுக்கு இடையேயான உறவில் அல்பர்டா மாகாணத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா ஒரு நினைப்புக்கள் தன்னை உட்படுத்துவது. இதற்கு இரண்டு காரணம், இந்த இரண்டு தரவுகளிலும் ஒரு காரணம் முக்கியமானதாக இருக்கின்றது. அதாவது, சுற்றுப்புறச் சூழலும் பூர்வீக குடிகளிடமிருந்து அனுமதி பெறுவதில்லை. இந்த சுற்றுப்புறச் சூழல் ஆய்வாளர்கள் அல்லது ஆதரவாளர்கள் போன்றவர்களின் ஆரோக்கியமான பங்களிப்பை அல்லது ஆதரவை இந்த நிகழ்வுக்கு பெறலாமென்றால் இல்லை என்கின்ற ஒரு கடின பாதை இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த கனேடிய மத்திய அரசு அல்பர்டா அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து அந்த பாதைக்கான திட்டங்களை எவ்வாறு எவ்வளவு காலத்திற்கு செய்து முடிக்க வேண்டும் போன்ற வரையறைகளையும் ஒரு ஒப்பந்தமாக கொண்டு வந்து அதன் மூலம் அல்பர்டாவிற்கு அதிக வருமானமும் தொழில் வாய்ப்புகளும் பெருகுவதற்கான நிலை ஒன்றையும் ஏற்படுத்தித்தான் இந்த எண்ணெயை ஆசிய சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக குழாய்களை பிரிட்டிஷ் கொலம்பியா துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடைமுறை எடுக்கப்படுகின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கோரிக்கை கூட தங்களுக்கும் அதே அளவான ஒரு அல்லது தங்களுடைய மாகாணத்திற்கான வருவாய் கூட அதிகரிக்கப்பட வேண்டும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் போன்றவற்றில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் கோரிக்கையாக விடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பான சந்திப்பு நாளை புதன்கிழமை கனேடிய பிரதமருக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வருக்கும் இடம்பெற இருக்கின்றது. எனவே அவர்கள் அதன் பொழுது இந்த கருத்து பரிமாறல்களை மேற்கொள்வார்கள். இருந்த பொழுதிலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த லிபரல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமருக்கும் இடையே கூட இந்த விவகாரம் சில பிணக்குகளை அல்லது நெருக்கமற்ற தன்மையை உருவாக்குவதான ஒரு கேசிய கருத்திருக்கின்றது. ஆனால் உண்மை எது ஒன்று தெரியாது, அதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதில் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. நாம் கனடாவிற்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல கனடாவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. அதாவது, கனடா விரைவாக இந்த எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து அதனை ஆசிய சந்தைகளுக்கு செலுத்துகின்ற பொழுது பொருளாதாரம் என்பது மேம்படும். மறுபக்கமாக இவ்வாறான ஒரு திட்டத்தின் மூலம் செய்வதன் மூலம் உள்ளூரில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் மற்றும் அந்த பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அது அதிக அக்கறையை அல்பர்டாவிற்கு செலுத்துகின்றது. அதனை மற்ற அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியா என்றால் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்குள்ளாலும் இந்த குழாய் என்பது சென்றால்தான் அது அந்த துறைமுகத்தை அடைய முடியும். எனவே அவர்கள் கூட அதற்குரிய பங்கை கேட்கின்றார்கள். இது ஒரு அதாவது மாகாணங்களுக்கு இடையேயான ஒற்றுமையின்மையை அல்லது மாகாணங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான ஒரு ஒற்றுமையின்மையை கொண்டு வரலாம் என்பதுதான் உண்மை.
1: நிச்சயமாக. அதே நேரம் இன்னொரு பக்கத்திலே ஒரு அணி பிரிந்து செல்ல முற்படுகிற பொழுது அதை இல்லைனா ஒரு கூட்டு உணர்வினை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த அணியோடு சேர்ந்தால் கொஞ்சம் அதிக அக்கறை அந்த நேரத்தில் தேவைப்படுவதும் உண்டு. ஆக மாகாணியினுடைய ஒரு தந்திரமாக ஒரு சாணக்கியமாக கூட இதனை நாங்கள் பார்க்க முடியும். ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடைய அடுத்த கட்டங்கள் எப்படி நகரும் என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலே இணைந்தமைக்காக.
0: நன்றி பிரியா. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
1: அந்த உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்திருந்தோம். நேரம் இப்பொழுது 10:45.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: பிரம்டன் மிசிசாகாவாள் மக்களுக்கு ஸ்காப்ரு ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Best 10 blow out sale.
7: Everything okay? No problem and jinam.
8: Bar kalamu closing da tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155
7: எமது
11: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com.
12: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சரி, அவள் வந்தது போக இப்போ அடுத்து வரப்போறது யாருன்னு, சைக்கிள் கடை கந்தசாமி.
1: இஞ்சப்பா, அந்த பிதி செத்தோட நடந்து இந்த சாப்பாடு உன் பே கொடுக்கல, எல்லாரும் உன் பே கூட சித்தமாப்பா ஒரு கடிச்சு கீழும்போப்பா.
2: நம்ம செத்தோட நடந்து ரெண்டு இளமையாச்சுதான், இப்போ மறந்து சாப்பாடு உண்டே கொடுப்பாங்களேப்பா, சும்மா விடுமாப்பா. நீ அந்த ரெடி வருவீன் அடிப்பினம் தானே, அதுக்கு இருக்கா போயிட்டு வரும்.
1: சரி இல்லையாப்பா, கடிச்சு கீழும் என்ன மாதிரி சொல்லி.
2: ஹலோ, ஆர் ரமேஷ் நிற்கிறாரோ? என்னென்று சொன்னால் நான் உங்களோட மாமாட செத்த வீட்டுக்கு வரையில்லாமல் போயிட்டுது. என்னென்று சொன்னால் வெக்கேஷன் இருந்தாங்களானே, அதுதான் ஒருக்கா பின்னேரம் ஒருக்கா சாப்பாடும் கொண்டு வருவோம்ட்டு பார்க்குறோம். நிப்பிங்களை வீட்டேன்
3: இண்டேஜ் வர போகிறீங்க சாப்பாடு கொண்டு, கொஞ்சம் பொறுமோ நான் அந்த வீட்டை கேட்பிச்சு உடன் பேர நூறு பேர் அடிச்சத என்ன மாதிரி என்றைக்கு கேட்டுட்டு உலக நான் ஆய்விக்க சரியா?
2: என்னப்பா டொண்டு இளமையாச்சு, சனம் இன்னும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்குதேப்பா. என்னோட அப்பா இப்படி என்று பார்த்தா புரிய சாப்பாடு கிடைக்கலாம்ட்டு சொன்னேன்.
1: சும்மா தேவைக்காது
2: என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்டு போயிட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணட்டா தான் கேட்டுட்டு சொல்றேன் நாமண்டு.
3: ஹலோ, ஓ நான் ரமேஷ் தான் கலைக்கிறேன். என்னென்று சொன்னானிலும் என்னை இதவ சாப்பாடு தானே திருடுமீங்களோ? என்னென்று சொன்னானே இப்போ நீங்கள் வந்து இப்போ இருபத்தெட்டாள் கொண்டு வாங்கோ. என்னென்று சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு ஊப்பிங் இருக்கு, இரவு சாப்பாடு போய் கொண்டு வராது. அதை விட விடுறது இல்லாமே மீன் அது இரவு சாப்பாடுன்றா புட்டு கொண்டு வாரீங்களோ, இடியப்பம் கொண்டு வாரீங்களோ, மசாலா தோசை கொண்டு வாரீங்களோ, அன்னது வந்து பிரியாணி கொண்டு வாரீங்களோ, நூடுல்ஸ் கொண்டு வாரீங்களோ, என்ன கொண்டு வர அப்படின்னு இருக்கிறீங்கள்?
2: எனக்கு
1: ஒன்றுமா
2: எனக்கு விளங்க இல்லையாப்பா, செத்த வீட்டுக்கு சாப்பாடு கூட்டி கொண்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கடிச்சால் எங்கள் சாய்ஸ்களை தெரியுமாப்பா இவன். திருப்பி அவர்தான் அடிக்கிறார் போடம்பாரு, எடுக்கிறேன்
3: போடம்பாரு. ஹலோ, ஓ நான் தான் கவர்மெண்ட் ஸ்கேலுக்கு என்ன மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்களோ?
2: இல்லை, அதுதான் நான் வைஃபோட கதைச்சுனா என்னென்று சொன்னால் நீங்கள் என்னென்று சொன்னீங்கள்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன உங்களுக்கு எது விருப்பமோ.
3: என்னென்று சொன்னால் நான் வைஃபோடையும் கழிச்சினான், கிச்சோடையும் கழிச்சினான், அது சொந்த பேரம் பெறுவீங்க அந்த சாப்பாடு என்று சொல்லியிருக்கலாம் பெறுவினம். என்ன சொன்னால் உடனே நாளும் வந்து ஸ்ரீலங்கம் பூட்டன் பிள்ளைகளும் வைஃப் எல்லாம் சாப்பிட்டது ஒரு சேஞ்சுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்ட வழியாக தான் இட்டாலியன் பாஸ்டர் எடுத்துட்டு வரீங்களா வைடாவுக்கு வரைக்கில இதை வந்து சொல்லி இருபத்தொம்பதாம் இல்ல கொண்டு வா போயிருமே.
2: ஏன் உங்களுக்கு 29 நாள் என்று சொன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் கிடக்கு, அதுக்கு முதல் நாங்கள் சாப்பாடு கொண்டு வர்றது ஒரு டேம் ஃப்ரீயா இல்லையோ, லஞ்ச் அல்லது நைட் அப்படி
3: இல்ல. என்னென்று சொன்னா பாருகோ, ஒரு யாருக்கு மேலும் கொடுத்துட்டோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த 29-30 முன் மட்டும் சாப்பாடு கொண்டு வரவலாமே. அப்போ 29 நாள் தான் ஃப்ரீயா இருக்குது, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். 29 நாள் கொஞ்சம் கஷ்டம் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆப்ஷனும் இருக்குது, இன்னைக்கு ரோம் என்று சொன்னால் நான் அதை சொல்றேன்.
2: ரமேஷ் ஒருக்கா ஃபோனை வை, நான் ஒருக்கா வைஃபோட கதைச்சு போட்டு திருப்பி அடிக்கிறேன். கேட்டியலே கேட்டியப்பா கதைய, இவ்வளோ நாளும் ஸ்ரீலங்கன் சாப்பாடு தின்று அழுத்து போச்சு தான் தங்களுக்கு, இப்போ இத்தாலியன் பாஸ்டா சாப்பிடணும் போல இடக்குதான் ஏழு மட்டும் பாஸ்டாவை கொண்டுட்டாமன்ட்டு சொல்லி நம்ம என்ன.
1: சரியாப்பா, வேண்டி கொண்ட பூமன் பாஸ்டாவை அது என்னப்பா வந்து 2 ரூபாய் இங்கே வேணாரோ, அது 4-25 மினிமம் ஒரு 10 நாளைக்கு வெயிட் பண்ணிங்களே, நான் சாப்பாடு வண்டி கொண்டு போகணும், இது என்னடாப்பா இது.
2: சரி சரியாப்பா, அதையும் ஏதோ பிளான் பண்ணி அக்கிட்ட சொல்லி இருக்கிறேன். உறவை நாங்கள் அவை கோபிக்க கூடாதான், இப்படி எல்லாரும் அடிச்சு அடிச்சு கேட்டால் அவை என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு டைம் டேபிளை போட்டு ஒரு நாளை போட்டு அவை கொடுக்கத்தானே வேணும் சாப்பாட்டுக்கு. போனா
3: ஹலோ, நண்பு நான் சொன்ன மேன் என்று சொன்னாலும் ஒரு மேன் தாமே தான் பிரிபி கலைக்கிறோம். இன்னொன்று அப்போ மூளை கஸ்டம் என்று சொன்னான், இவர் நீங்கள் ஒரு ஃபீர் ஒன் வீக் வந்து சொன்னா மேடம் ஒன்று 29 மேலுக்கு சாப்பாடு பாடவை வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு கௌரவ கூட இருக்கு மேலே எல்லாரும் சாப்பாடுதான் பாப்பாடு 29 இன்னொரு சொன்னா பாருங்க, சொன்னா போல மாமியின் கொஞ்சம் ஜோமில் அவள் பேர் இருக்குதா, அப்போ எப்போ முன் விளக்கலாம் என்னது வந்து ஒரு பாராக்கள் போட போட்டியாக்கலாமே, எந்த மாமியும் மாமா போனாலும் ஒன்று இங்கும் சரியான சுகம் இல்லை. அவர் பேர் இருக்கிறார். அதால் வந்து நான் இந்த பிடிக்கணும் அப்படியா நடம்பாரி உங்களோட வீதை ஃபஸ்ட் சாப்பாடு சாப்பாடு ஒன்று வந்து போட்டு பேர இல்லை. ஆனால் நடந்தோடனும் உள்ளத்த அடிப்புன்னு தெரியு.
2: என்னடி அநியாயமாக கிடக்கு, சாகிறதுக்கு முதல் ஃபியூனல் ப்ரீ பிளானிங் செய்கிறத விட்டுட்டு செத்தா அப்புறம் யார் சாப்பாடு கொண்டு வர ரெண்டு இல்லை லீஸ்ட் போடுறானடாப்பா, அதில் அதுக்கு எந்த பேரை முதல் அதை போட்டு கிடக்கு சாப்பாடு கொண்டு வர இல்லை. இந்த உலகம் எங்கே தான் போகுதுன்னு தெரியாமல் கிடக்குதப்பா.
4: காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: Key D major. Time signature 2/4.
2: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் இது ஜெய பரமநாதன் வழங்கும் தகவல். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல், பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகிறீர்களா? அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச்ட் ஹவுசஸ் இப்போது விற்பனைக்கு உள்ளன. அடுத்த 30 தொடக்கம் 90 நாட்களுக்குள் ஒரு புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை வரும் 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய பரமநாதனை உடனே அழையுங்கள். தொடர்புகளுக்கு 416-700-2222, மீண்டும் 416-700-2222 என்பது தொலைபேசி இலக்கம். jay.ca என்கிற இணையதளத்துக்கு விஜயம் செய்து மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
1: BPM 76. Song ஒரு மனம். Love Ballad.

0: இது ஆயிஷா சில்க்ஸ் வழங்கும் தகவல். வரதா சில்க் புஷ்பாவின் புதிய ஸ்தாபனமான ஆயிஷா சில்க்ஸ் நடத்தும் பிரம்மாண்டமான வெஸ்டர்ன் ப்ளூவர்ட் சேல் பிராம்டன் மாநகரில் மே 22, 23 மற்றும் 24 வெள்ளி சனி ஞாயிறு ஆகி 3 தினங்கள் மட்டும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை ஹைவே 27 அருகிலே கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பயர் பேங்கவுட் ஹாலிலே நடைபெறுகிறது. கன்வென்ஷன் சென்டர் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனிலே நடைபெறுகிறது. பாரம்பரியமிக்க காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், மனதி மயக்கம் லேட்டஸ்ட் டிசைன் பாட்டி சேலைகள், கலைநயம் மிக்க லெஹெங்காக்கள் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் குவிகின்றன. மிக முக்கியமாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 30% முதல் 75% வரை அதிரடி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசிசாகா, வான், வுட்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காப்ரூ பகுதி மக்களை தரமான பட்டுச்சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னப்போதும் இல்லாத மிக குறைந்த விலையில் அள்ளி செல்ல இதுவே சரியான தருணம். அது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்களும் காத்திருக்கின்றன. இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரூ, மார்னிங் சைட், ஃபென்ச், ஆயிஷா சில்க்ஸ் நிறுவனத்திலும் இடம்பெறுகிறது. 4162986116, 4162986116 என்பது தொலைபேசி இலக்கம். நேரம் 11:08 நிமிடமாக இருக்கிறது. இந்த மனத்தியாடத்துக்கான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. என்ன தலைப்பில் பேசப் போகிறோம் தொடர்ந்து என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த பாடலை தொடர்ந்து காத்திருங்கள்.
1: சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
2: மாயா
1: ஆயர்தம் மாயா நீ

0: ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் குரலிலே அந்த பாடல் ஒலி தொய்கிற நேரம் 11:13.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இது ஜெய் பரமநாதன் வழங்கும் தகவல். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜெய் பரமநாதன் விடுக்கும் அறிவித்து, பிக்கரிங்கிலே அல்லது பிராம்டன் பகுதியிலே ஒரு பிராண்ட் நியூ ஹோம் வாங்க திட்டமிடுகிறீர்கள், அதுவும் 30 முதல் 60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3 பெட்ரூம் மற்றும் 4 பெட்ரூம் டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்போது விற்பனைக்குள்ளது. அடுத்த 30 முதல் 90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்றாரியோ அரசு வழங்கும் 130,000 வரையிலான HST ரீபேட்டை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை வெறுமனே 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கரை ஜே பரமநாதனை உடனே அழையுங்கள். தொடர்புகளுக்கு 416-700-2222. விரையுங்கள் jay.ca என்கிற இணையதளத்துக்கு மேலதிக விவரங்களுக்காக.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
6: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
11: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
11: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
10: 416-271-5992.
11: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
12: Listen to us around the universe. www.cmr.fm.

சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:32 ஆகி இருக்கின்றது. ஆக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றைய நாளிலையும் ஒரு தலைப்பு குறித்து பேச போகிறோம். காலையிலேயே நேற்றிலும் இன்றைக்கும் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாகி இருப்பீங்க. சில பேருக்கு பார்க்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், அப்பாடா வெயில் வந்துட்டு இனிமேல் இந்த ஜாக்கெட் எல்லாம் போட தேவையில்லை அப்படின்னா. நான் இன்னும் சிலருக்கு வந்து என்னப்பா இப்படி வெயில் கொளுத்துதுன்ற மாதிரி இருக்கும். அதுவும் நேற்றைய நாளில் எல்லாம் நிறைய பேருக்கு மயக்கமே வந்துட்டுது. ஆனாலுமே இவ்வளவு நாள் ஜாக்கெட் எல்லாம் போட்டு எல்லாம் மூடி கட்டி குளிரில் நடுங்கி விரைச்சி இன்னுமே குளிர் முடியலையாண்டு கேட்ட நாட்கள் போய் இப்படி வெளிச்சத்தை பார்க்குறதும் வெயிலை பார்க்குறதும் பரவாயில்ல, அந்த குளிரை விட இதை எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். சரி, இந்த வெயிலை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த நாட்டெலாம் இருக்கும்போது நாங்கள் வெயிலை உணர்கிற விதம் ஒன்று. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருந்து இந்தியாவில் இருந்து இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு, அங்கே வளர்ந்தவர்களுக்கு வெயில் என்பது எங்களோடு பழக்கப்பட்ட ஒரு விஷயம், எங்களுடைய தோளோடு ஒட்டி இருக்கிற விஷயம், எங்களுடைய தோளன்ற நிறத்துக்கு காரணமான விஷயம். அதே நேரம் நாங்கள் வெயிலில் தான் விளையாடி அதோடையே அந்த மண்ணைக்குள்ள புழுதியில் உருண்டு பிறண்டு இந்த மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் அமைத்திருப்போம் இல்லையா. ஆக இந்த வெயில் காலங்கள் வழங்குற பொழுது உங்களோட நினைவுகளில் நிறையவே சேர்ந்து வரும். பட்டம் வர்றது, குளத்தில் குளிக்கிறது, நல்ல தர்பூசணி பழங்கள் எல்லாம் அந்த நாட்களில் தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளரி பழம் பார்த்துருக்குறீங்களா, புட்டு வெள்ளரி பழம்னு எல்லாம் சொல்லுவாங்க. வயல்களில் வந்து அறுவடை காலங்களில் அறுவடை முடிஞ்சதும் வயலுக்குள்ளே விளைஞ்சிருக்கிறது இந்த வெள்ளரி பழங்கள். அது வந்து அப்படியே வெடிச்சு சிதறி இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். புட்டு வெள்ளரி பழம் வீட்டை வாங்கி கொண்டு சமைச்சிங்கனா இருந்த சமைக்கிறது என்ன, நல்லா தீன் போட்டு நல்லா தயிர் போட்டு அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ஆக இதெல்லாம் இந்த நாட்களில் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் கிணத்தடியில் நல்ல மரநிழலில் உங்களோட கிணத்தடி இருக்குமா இருந்தால் தண்ணி வந்து குழுமையாக இருக்கும், ஆசையாக இருக்கும் அந்த தண்ணி குடிக்கவே. ஆக இதெல்லாமே வெயில் காலத்தில் எங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு அமிர்தமான விஷயம். மோர் குடிக்கிறது, ஊர் திருவிழாவில் தாகசாந்தி நிலையங்கள் வைப்பாங்க, குளிர்த்தி செய்வாங்க. ஆக இவை இந்த தயிர் மோர் இந்த மாதிரி எதெல்லாம் உடல் சூட்டை தணிக்குமோ அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாமே வெயில் காலத்தோடு சேர்ந்த நினைவுக்கு வருவது. ஆக இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்க, வெயில் காலங்கள் என்ன உங்களுக்கு ஞாபகம் வர்ற விடயங்கள் என்னென்ன. நிறைய பேருக்கு வெக்கேஷன் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அது கூட நீங்கள் இணைந்து கொண்டு சொல்லலாம். அழைக்கலாம் 4165930005 5க்கு.

பாடல் கேட்டுக்கொண்டே அழைப்பினை ஏற்படுத்துங்க. 4165935055க்கு வெயில் காலம் வந்தவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன? ஊரில் கொண்டாடிய அந்த வெயில், ஊரோடு சேர்ந்து ஓடி விளையாடி பட்டம் விட்டு அந்த வெயிலுக்கு புரண்டு உருண்டு இழந்த இந்த மாதிரி உங்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்து போன அந்த வெயில் இருக்கு இல்லையா, அதை குறித்து நீங்கள் அணிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ள முடியும்.

சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:46 ஆக இருக்கிறது. வெயில் காலம் வந்தா என்ன விடயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் என்பதை குறித்து பேசியிருக்கிறோம். எங்கே பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்துக்காக தவமாக தவம் இருப்போம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இந்த பூக்கண்டுகள் பயிரிடுறது, பூந்தோட்டம் வளர்க்குறது, தோட்டம் செய்கிறது, இதெல்லாமுமே இந்த காலத்தில் தான். ஆக இதற்காக பார்த்து பார்த்து காத்திருந்து பயிரெல்லாம் உள்ளே வர்ற விண்டருக்கு உள்ளே கொண்டு போய் வச்சு, பிறகு திருப்பவும் சம்மர் வந்தோடனே அதை வெளியில் எடுத்து, பிறகு திருப்பவும் கார்டன் செய்து புல்லை வெட்டி அதை பராமரிக்கிறதே இந்த சம்மர் காலங்களில் இருக்கிற ஒரு தனிய பிரத்யேகமான ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கு எவ்வளவு பூக்கள் வாங்கினாலும் அது முடியாது. இந்த இடத்துல இந்த கார்டன் சென்டரில் புதுசு புதுசாக பார்க்க பார்க்க வாங்குகிற மனைவிமாரெல்லாம் இருப்பாங்க உங்களுடைய வீட்டில் கட்டாயம். ஆக இது இப்படி என்ன சொல்லிச்சுன்னா, இன்னொரு பக்கம் வெக்கேஷனை பற்றி யோசிக்கிற காலம் இது தான். என்னென்னா, நல்ல வடிவம் எங்கேயாவது ஒரு கடல் பகுதி, ஒரு ஆற்று பகுதிக்குள்ளே போய் வடிவ தண்ணியை அனுபவிக்க வேணும். என்னென்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளவு இலகும் இல்லை, இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் தான் இந்த பீச் அவுட்டிங்ஸ் பற்றி எல்லாம் யோசிக்கிற நாட்கள். அதே மாதிரி இந்த நிறைய சம வெக்கேஷன் க்ளோத்ஸ் வாங்கிறது, புதிய புதிய ஆடைகள், சட்டைகள், இதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டு அழகு பார்க்குறது எல்லாம் இந்த காலங்கள் தான். என்னென்னா, இப்போ வெளிக்கிட்டால் தான் உண்டு இல்லையா. இந்த வின்டர் காலங்களில் ஃபுல்லாக மூடி கட்டி இருப்போம். அப்போ என்ன விட போட்டிருந்தாலும் ஒரு பண்டா கரடி மாதிரி கருப்பாக தான் தெரியும். அதுக்கு பதில் இந்த காலங்களில் தான் அழகழகாக உடை உடுத்து கொண்டு போகிறவங்களை பார்க்க முடியும். ஆக இந்த வெயில் காலங்களோடு சேர்த்து அதுவுமே ஞாபகத்துக்கு வரும். இதுவே ஊர் என்ன வயங்களேன், ஊரில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இந்த பதநீர் என்று சொல்லுவாங்க, கழு பதனி அப்படி என்னவாங்க. பதநீர் என்னாலே பதமான நீர், அதாவது பதம் என்று சொல்லுகிற பொழுது அது அந்த திரவத்தினுடைய பதத்துக்கும் பொருள்படும். இன்னொரு விதமாக தணிப்பது, ஒரு விதமான தணிக்கக்கூடிய இயல்பு கொண்டதும் பதமாகத்தான் இருக்கும். ஆக அதாவது பதப்படுத்தக்கூடியது, பதப்படுத்துவதை பாதுகாப்பது, பதப்படுத்தி வைத்திருப்பது நீண்ட காலத்துக்கண்ணும் சொல்லுவார்கள். ஆனால் இது ஒரு விதத்திலே நம்மை தணிப்பது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ வெப்பம் தணிவதற்கு இந்த பதனி அதிகமாக விற்கப்படக்கூடிய காலங்கள் அதுதான். அது எவ்வளவுதான் ஆல்கஹால் எடுத்துக்கொள்வது தவறு என்று சொல்லி அது அந்த பாதிப்புகள் இருந்தாலும், இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது தாவரத்தில் இருந்து வருகிற ஒரு பதனி, ஒரு நீர், ஒரு திரவம். ஆக இந்த திரவத்தை வந்து வெறுமனே ஒரு போதைக்காக மாத்திரம் பயன்படுத்த மாட்டார்கள். அது வந்து உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக அதிகமாக இந்த கிராமப்புறங்களில் பயன்படுத்துவது உண்டு. ஆக அதே போல் இந்த காலங்களில் தான் நொங்கு, இளநி இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். அதே நேரம் பழங்கள் கிடைக்கிற காலப்பகுதியும் இதுதான். இப்போ காட்டுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். அப்படியென்னா, இந்த சூரப்பழம் பொறுக்க போகிறது, நாவல் பழம் பொறுக்க போகிறது, இன்னொரு பழம் இருக்குது எனக்கு அதை மறந்துட்டு, ஒரு சின்ன மஞ்சள் கலர் பழம் உண்டு, அந்த பழத்துக்கு ஏதோ ஒரு பேர், அந்த பழம் பொறுக்க போகிறது, அதெல்லாம் அப்படியே பை பையாக கொண்டு வருவோம் கட்டி கட்டி. அந்த ஈச்சம்பழம் பொறுக்க போகிறது, அதை விட்டுட்டோமே, ஈச்சம்பழம் எடுக்க போகிறது, இது எல்லாமே திருவிழா மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து இருக்கும் அந்த சீசனுடைய காட்டு பழங்கள். ஆக கடையில் கிடைக்கிற ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் அதெல்லாம் எல்லா நேரமும் கிடைக்கிறது. ஆனால் இப்போ கேட்டாலும் ஊருக்கு போனால் அந்த சூரப்பழம் பிடுங்க போகணும், வீரப்பழம் பிடுங்க போகணும், நாவல் பழம் பிடுங்க போகணும், இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. இந்த ஒரு மஞ்சள் பழம் இருக்குதானே, இந்த வாயிலெல்லாம் அதனுடைய பால் வந்து ஒட்டி கொண்டே இருக்கும். அதனுடைய பேரினால் கண்டுபிடிக்க முடியலை, யாருக்காவது ஞாபகம் வந்து சொல்லுங்கள். பாலப்பழம், நானே கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, பாலப்பழம் அதுதான். நல்ல மஞ்சள் மஞ்சளாக காய்ச்சிருக்கும். அதே மாதிரி கொன்றை பூக்கள் அதிகமாக மலர்றதையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தான் பார்ப்பீங்க. ரோட்டெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக கொன்றை பூ இருக்கும், நொச்சிப்பூ இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இந்த பழங்கள் நமக்கு கிடைக்கும், இந்த கனிகள், அந்தந்த காலங்களுக்குரிய கனிகள் கிடைக்கும், இயற்கையில் இருந்து கிடைக்கிற விடயங்கள். அதே மாதிரி இலங்கை வந்து ஒரு தீவு, ஒரு நாடு, அது ஒரு தீவு என்றதுனால அதிகமாக கடல் சூழ்ந்த தீவுகள் தான் அதிகம். ஆக எல்லா ஊர்லேயும் கடல் வேணுமென்னா போகலாம் என்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆக இந்த கடற்கரைகளிலேயே போய் அப்படியே விழுந்து இருக்கணுமென்றது என்கிற
இருப்பது போல தோன்றுவதும் இந்த காலநிலையில் தான். ஆக நீங்கள் இணைந்து கொண்டு சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சமர் எண்டதும் வெயில் எண்டதும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை முக்கியமாக விட்டுட்டேனே, பரவாயில்ல, இந்த பாடலை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன்.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 9 மணி மணிக்கம் 11:57 ஆகி இருக்கிறது. யார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர்? வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றோம்.
0: சரி, நீங்க சொல்லுங்க.
1: ஊர்ல பழங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தினீங்க. அதுல வெள்ளரி பழம் தான் அங்க வந்து அந்த அங்க கிடைக்கிற அந்த வெள்ளரி பழம் ஒரு வித்தியாசமான, அது கொஞ்சம் சீனி இப்ப தூவி போட்டு சாப்பிட்டா இல்ல அது அமிர்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு
0: புட்டு வெள்ளரி பழம் சொல்லுவாங்க.
1: மற்றது அந்த செவ்வளனி அது இதெல்லாம் அந்த கூட காலங்கள்ல கிடைக்கும். நாங்க கூடுதலா அங்க ஆக வைக்காது வயல் கிடக்கிற கிணறுகள் எல்லாத்தையும் போய் பாஞ்சிருவோம். பாஞ்ச கிணத்துக்குள்ளேயே நீந்தி கொண்டிருப்போம். வெளியில வராத வீட்டுக்கார சில அவளை தேடி கொண்டு தெரியுமா? ஆமா, அங்க நல்ல பழங்கள் கிடைக்கும் தானே. நான் இருக்கா அந்த இதுல இருக்கா வன்னி பக்கம் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அந்த போன இடத்துல எனக்கு அந்த வக்க ஒத்து வர இல்லை. அவர்களும் அங்கே இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை அது எல்லாத்தையும் தந்து பார்த்தார்கள். எனக்கு அந்த வக்கேண்ட வருத்தப்பாடு நிக்கிற மாதிரி இல்லை. அப்ப அவர்கள் உடனே யாழ்ப்பாணத்துக்கு திருப்பி அனுப்பிவிட்டாரு. அப்ப அங்கே ஒரு அவர் ஒரு விதானியாரோட எனக்கு கொஞ்சம் அந்த வேலைகள் இருந்துச்சு. அப்படியான வேலைகள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த இருந்துச்சு. இந்த வர்ற ஆக்கள் அந்த வேற இடத்துல இருந்து வர்ற ஆக்கள் அது இது கணக்கெடுத்து அவருக்கு ஒரு ஒரு உதவியாளர் மாதிரி தான் நான் அங்கே செயற்பாடு கொண்டு வந்தேன். அப்போ அங்கே ஜப்பானை அனுப்பினோடனே அவர் அந்த விதானியார் அவர்களை பிடிச்சு கேட்டிருக்கிறார், ஏன் அவனை கிணத்துக்கிழக்கு கட்டி இறக்கி வச்சிருந்துருக்கலாம் தானே, ஏன் விட்ட நீங்களா? நான் இப்ப உதவியாளருக்கு நான் இப்ப இங்க போறது அவனை போல வேலை அவனை போல உதவி செய்யற அளவு கிடைக்காத ஒரு ஆள். நீங்களுக்கு கிணத்துக்குள்ளேயே கயிறு கட்டி இறக்கி வச்சிருந்திருக்கலாம் தான்.
0: மிக்க நன்றி இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டமைக்காகும்.
1: நன்றி.
0: நன்றி. இதே மாதிரி நிறைய ஞாபகங்கள் உங்களுக்கு வெயிலோடு சேர்ந்த வழக்கமா மழையை பற்றி கதைச்சிருப்போம். வெயிலை பற்றி கதைச்சது குறைவு. ஆனா வெயில் எங்களோடு எங்களுடைய அடையாளங்களில் ஒன்று, எங்களுடைய நிறத்தின் கலர். நாங்கள் அந்த வெயில் காலத்தில் அணிகிற ஆடைகளாக இருக்கட்டும், அதனுடைய நிறங்களாக இருக்கட்டும், எங்களோட தோளின் நிறமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வெயிலுக்கு ஒரு பங்கு இருக்குது. என்ன, வெயில் கர்ண கொடூரமாக அடிக்கும் இல்லையா, அந்த நாட்களைத்தும் தாங்கிக் கொள்ளவே முடியாது, கண்ணெல்லாம் சுருங்கிரும். அந்த நேரத்தில் தோணும், இதுக்கு மழை எவ்வளவோ பரவாயில்ல, இல்லாவிட்டால் பனி கூட பரவாயில்ல, இந்த வெயிலை தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு. ஆக இப்போதும் இந்த இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நீங்கள் அந்த சன்ஸ்கிரீன் போட்டே ஆக வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய தோலை மிக மிக நெருக்கமாக பாதிக்கும். மிக இலகுவில் அதை வந்து ஒரு முதிர்ந்த தோற்றத்துக்கு சுருக்கங்களோடு கொண்டு வர ஆரம்பித்துவிடும். காரணம் அந்த சூரிய ஒளிக்கதிர்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் இதுவே ஊர்லன்னா அந் அதுக்குமே எங்களிடத்தில் அழகு குறிப்புகள் இருக்கும். இந்த கடலமா போடுறது, தயிர் போடுறது, அதே மாதிரி பயிறு மாவோட தயிர் போடுறது சேர்த்து, இது எல்லாமே கூடுதா சந்தனம் போடுவது, செஞ்சந்தனம், அதே போல் சந்தனம் அரைத்து பூசுவது, இது மஞ்சள் அரைத்து பூசுவது, இதெல்லாமுமே அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய அழகு குறிப்பாக இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், ஆடைகள், அலங்காரங்கள், களியாட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமுமே அந்தந்த காலத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அதில் வெயில் காலமும் குறைஞ்சல் இல்லை. வெயில் காலத்துக்கும் நிறைய விடயங்கள் இருக்கும். ஆக இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இவைகள் எல்லாவற்றையும் குறைச்சு. ஆனாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஊரில் நீங்கள் நினைவு கூர்ந்த அனுபவித்த ஒரு வெயில் காலத்தையும் இங்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு வெயில் காலத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த மனத்தையாலும் நீங்கள் பாடல் கேட்பதற்கான மனத்தையாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: இடிய வழக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன் புருஷோத்தமன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லமா கேட்கிறேன், நன்றி. எனக்கு பட்டத்து யானை திரைப்படத்துல இருந்து என்ன ஒரு அழகியடா அந்த பாடல்.
0: பட்டத்து யானை திரைப்படத்துல இருந்து என்ன ஒரு அழகியடா பாட்டு வேணுமா?
2: ஆமா, அந்த பாடல். ஆமா,
0: சரி. யாரோடு இணைந்து அந்த பாடல கேட்க போறீங்க?
2: எல்லாரும் சொல்லு. பாடல நீர்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
0: சரி, எல்லாருக்காகவும் கார்த்திக் குரல்ல அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
2: நன்றி வாசகன், நன்றி.

0: கிறுக்கு பயப்பில்லை. Listen to us around the universe. www.cmr.fm.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: Listen to us
8: around the universe. www.cmr.fm.
9: சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:09 இருக்கிறது. இந்த நேரம் பாடல் விரும்பி கேட்பதற்காக யார்? வணக்கம்.
10: நலமா இருக்கிறீங்களா?
9: நலமா இருக்கிறேன். என்ன பாட்டு வேண்டும்?
10: எல்லாருக்காகவும்
9: பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக பாடல் கேட்டுக்கொண்டே அழைப்பினை ஏற்படுத்தலாம். 416-593-0055. 416-593-0055.

0: செவ்வாயினுடைய இசையில் ஒரு அழகான பாட்டு அளித்து வருகிறது. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சொன்னலதா பாடலை பாடியிருந்தார்கள். நேரம் 12:15. யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் காந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கிறேன். இரவு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா? இப்பதான் நடக்குது. அதான் கேட்டோம் பாத்தீங்களா. சரி, என்ன பாட்டு வேணும்?
1: கருத்தி படத்திலேயே பாடு.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது, கிருஷ்ணராஜ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல. கிட்டத்தட்ட இதுக்கு முதல் உழைச்ச பாடல் மாதிரி தான் இந்த பாடல். பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: Listen to us around the universe. www.cmr.fm.
4: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:24 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் அழைப்பு யார்? வணக்கம்.
5: ரவி கடைக்கிறேன்.
4: ரவி, எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கு. நீங்க எப்படி?
4: நலமாக இருக்கிறேன். எப்படி போகுது அண்ணன்?
5: வேலையில இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
4: நீண்ட நாளாக இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
5: ஆமா.
4: என்ன பாடல் வேணும் ரவி?
5: தடையப்பாவிலிருந்து வெட்டி கொடி.
4: சரி, இந்த பாட்டை நான் உங்களுக்காக ஒலிபரப்புறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து இவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கிறதுக்காக.
5: ஓகே,
4: கட்டாயம் நீங்கள் மறுநாள் வாழ்க்கையில வெற்றி கொடி கட்டுவீங்க. இப்ப வாழ்ற வாழ்க்கையே வெற்றியான வாழ்க்கை தான். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு தானே? அதுக்கு
5: ஆமா.
4: சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
5: நன்றி.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்டென் ப்ளூ அவுட் சேல். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல்செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:36 ஆக இருக்கிறது. சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாடல் பாலமுரளி கிருஷ்ணாவினுடைய குரலில் ஒலி தோய்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரியா.
0: வணக்கம் திலகவதி அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: குரல்ல பிடிச்சிட்டியா? நலமா இருக்கிறா? நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன். நித்ர கொள்ள இல்லையா? இன்னுமே
1: என்ன
0: பாடல் கேட்டீங்க?
1: சந்தனமே பழைய பாடல்ல என்ன படம் பண்ணா தெரியலடா.
0: தானா வந்த சந்தனமே.
1: ஓ, தானா வந்த சந்தனமே.
0: என்ன

0: பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு? யார் யாருக்கா பாடல் கேட்க போறீங்க?
1: நான் இன்றைக்கு விந்து பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும், அதோட நேற்று எங்களோட தாய் நாட்டு மக்களுக்கு அது ஒரு சங்கம் போய் நான் போய் தெரிவித்து வந்துட்டேன். போய் பூ எல்லாம் வச்சுக்கிட்டு வந்தனால் அந்த மக்களும் மக்களோடும் சீமா மக்களும் இந்த வியாழ்த்து தந்த பிரியாவுக்கும் ரொம்ப நன்றியடா இந்த பாட்டுக்கு அனைத்து மக்களுக்கும்.
0: சரி, எல்லாருக்காக
1: எல்லாரும் இனிமையான பாடல்.
0: ஆமா, உங்களுக்கு நல்லா நித்திர வர்ற மாதிரியான பாட்டு.
1: சந்தோஷமா.
0: சரி, அந்த பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, திலகவதி அம்மா இணைந்திருந்தாங்க. நீங்களுமே பாடல் கேட்க வேணுமாக இருந்தால் அழைப்பினை ஏற்படுத்துங்க. வழக்கமான தொலைபேசி இலக்கங்களுக்கு 4165930055.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டித்தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா July 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
7: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:46 இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பிலே வணக்கம். நலமா இருக்கிறேன் பவன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாடத்திலே கண்ணி மாடத்திலே, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். வீரா திரைப்படத்திற்காக அந்த பாடல் அளித்து வருகிற நேரம் 12:52. சரி, இந்த நேரம் யார் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம், நான் பேசுகிறேன்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: கண்ணன்.
0: எப்படி இருக்கிறீங்க கண்ணன்?
1: ஓ, நல்ல விஷயமா இருக்கும்.
0: என்ன பாடல் வேணும் கண்ணன்?
1: பொத்தாளத்திலிருந்து
0: அரிதி

ஓய்வு பெறுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பொலிவிய புதிய தலைமை பணியாளரை நியமித்திருக்கின்றார். சர்வதேச பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டாக அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை மே மாதம் 20 புதன்கிழமை காற்றில நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துகளோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி பிரியா வின்சன். தொடர்கின்ற காட்டிலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்க முடியும். அதிகாலை 5 பிரதான செய்திகளை கேட்கலாம். 5:15 இறையோசை நிகழ்ச்சி ஒலிக்கும். 5:30 விடியல் நிகழ்ச்சியை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சி ஒலிக்கும். தொடர்ந்து 6 தொடக்கம் 9 வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இதே காட்டிலையோடு இணைந்திருக்கலாம்.

கிருணபுரமாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 21°C, காற்று மணத்தை அதற்கு 15 km வகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. என்று காலை வரையான பொழுது பொதுவாக 10°C வெப்பநிலையாக இருக்கும். சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று எதிர்வு கூறப்படுகிறது. புதன்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 18°C இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்றைய பகல் பொழுது தென்படும். இன்று இரவின் வெப்பநிலை 6°C குறைவடையும். வியாழக்கிழமை பகல் 16°C, வெள்ளிக்கிழமை பகல் 15°C வெப்பநிலையாக இருக்கும் என்பது இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது.

ஒலிக்கிற பாடல் இது. விஜய் ஜெயசுவாஸ் பாடியது. பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ். பாடல் வரிகளை மதன் கார்கி எழுதியிருக்கின்றார். 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 91.3.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மணி விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாட்டிக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 த பிரிக் அவுட்லெட்.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Sari.
0: Idhu ungal vanoli CMR 101.3 FM.

நேர்கள் கேட்டுக்கொண்டு பிரதி செய்யம்மார் தமிழப்பம் காட்டிலே ஒடுகின்ற பாடல் இது. கே ஜே ஜேசுஹாஸ் பாடியது. பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
6: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
7: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம், 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. GTA கிரெடிட் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
10: ஒலிகின பாடல் இது. ஹரிஸ் ராகவேந்திரா பாடியது. பாடலை தொடர்ந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இசை இளையராஜா.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் நீங்கள் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். கேள்விகள் அதற்கான பதில்கள், அதாவது தரப்படுகின்ற தரவுகளை கவனமாக கேட்டு அந்த தரவுகள் சுட்டுகின்ற சொற்களை கண்டுபிடித்து சரியான இடம்பலம் பார்த்து இணைக்கிற போது வரக்கூடிய விடைகளோடு நீங்கள் பதில் கூறி மகிழலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4196593055 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளலாம். இன்று வழக்கமாக புதன்கிழமைகள் நடக்கின்ற நிகழ்ச்சியாக இல்லாமல் சனிக்கிழமைகளில் நடக்கின்ற நிகழ்ச்சியோடு இணைகின்றேன். காரணம் என்பது நீங்கள் கேள்விகளுக்கான விடை காண்கிற போது என்ன காரணம் என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது எத்தனை எழுத்துக்கள் என்று கவனிக்கலாம். இது 10 எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இது 10 எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக இருக்கும். இந்த 10 எழுத்துக்களிலே கடைசியில் வரக்கூடிய ஒரு சொல் 4 எழுத்திலே இருக்கிறது. அது தலைவன் என்கின்ற பொருள் தரக்கூடிய சொல். தலைவன் என்கின்ற ஒரு பொருள் தரக்கூடிய சொல் கடைசியில் வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கிறது. இதிலே முன்னுக்கு வரக்கூடிய முதல் 3 எழுத்து என்பது சண்டை என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய அல்லது போர் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். போர் என்பதோடும் சண்டை என்பதோடும் சம்பந்தப்படக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 3 எழுத்து சொல்லாக இருக்கும். இதில் 4 எழுத்து தவிர்த்து அடுத்து வரக்கூடிய 3 எழுத்தாக நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடிய சொல் இடம் என்பதை குறிக்கின்ற ஒரு சொல் வரும். இடம் என்பதை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். அது அந்த இடம் என்பது ஒரு அரசியல் சார்ந்த நிலையிலும் அது குறிப்பிடக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அதே வேளையிலே ஒரு போர் சார்ந்த ஒரு சொல்லாகவும் அது குறிப்பிடக்கூடிய சொல்லாக இருக்கிறது. பொதுவாக ஒரு இடம் அல்லது ஏதாவது ஒன்று நடக்கின்ற ஒரு நிலை அல்லது இடம் என்பதோடு அல்லது அந்த சூழல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கும். அது ஒரு 3 எழுத்து சொல்லாக வரும். அதை நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது தலைவன் என்று பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கும். விடை என்பது 10 எழுத்துக்களை கொண்டிருக்கும். முதல் 3 எழுத்து என்பது சண்டை என்பதோடு அல்லது போர் என்பதோடு சம்பந்தப்படும். அடுத்து வரக்கூடிய அதாவது ஒரு 3 எழுத்து சொல்லாக ஒரு பிரித்தறியக்கூடிய சொல் வரும். அதாவது 4 எழுத்தை தாண்டி வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இந்த 2 சொற்களை இணைக்கின்ற ஒரு எழுத்தாகத்தான் 4 எழுத்து இருக்க போகிறது. அதுக்கு வரக்கூடிய அடுத்த 3 எழுத்து என்பது இடம் என்பதை குறிக்கின்ற சொல்லாக வரும். கடைசியில் வரக்கூடிய ஒரு 4 எழுத்து என்பது தலைவன் என்று பொருள் தரும். விடை என்பது 10 எழுத்துக்களை கொண்டதாக அமையும். அழைக்கலாம் 4165930055.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் FM 101.3.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
4: ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் May 22, 23, 24 ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் இலக்கம் 100 நெக்சஸ் அவென்யூ கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் வார இறுதி நாட்களில் சிஎம்ஆர் ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளி செல்லுங்கள். இதே மலி விற்பனை ஸ்காப்ரோ ஐஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்

ஒலிகின பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை மொத்தமாக 10 எழுத்துக்களில் இருக்க வேண்டும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து, முதலில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது இது சண்டை என்கின்ற சொல்லோடும் போர் என்கின்ற சொல்லோடும் சம்பந்தப்படக்கூடிய ஒன்று. முதல் 3 எழுத்தாக இருக்கும். சண்டை என்பதோடும் போர் என்பதோடும் சம்பந்தப்படுகின்ற சொல் முதல் 3 எழுத்தாக இருக்கும். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்து, 4 எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து ஒரு இணைப்பு எழுத்தாக வரும். அந்த இணைப்பு எழுத்து அதற்கு அடுத்து, அந்த இணைப்பு எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய 3 எழுத்து பிரித்தறியக்கூடிய சொல்லாக வரும். அது இடம் என்று பொருள் தரும். அது ஒரு அரசியல் சார்ந்த நிலவரங்கள் நடக்கின்ற ஒரு பகுதியை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும், அல்லது ஒரு போர் நடக்கின்ற இடத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். அதுபோலவே வயல்வெளிகளை, அதாவது இந்த சூடடிக்கின்ற இடம், வயலிலே நெல் சூடடிக்கின்ற இடத்தையும் கூட அவ்வாறு சொல்வது உண்டு. அப்போ ஒரு இடம் அல்லது ஒரு தளம் என்று பொருள் தரக்கூடிய சொல் ஒரு சூழலை குறிக்கின்ற சொல்லாக இருக்கக்கூடியது 3 எழுத்தில் வரும். அதாவது இந்த விடையிலே முதல் 3 எழுத்து சண்டை அல்லது போர் என்பதோடு சம்பந்தப்படும், 4 எழுத்து ஒரு இணைப்பு எழுத்தாக வரும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 எழுத்தாக நீங்கள் இந்த இடம் என்று பொருள் தரக்கூடிய சொல்லாக ஒரு சொல்லை பிரித்தறியலாம். கடைசியில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது தலைவன் என்று பொருள் தரும். அது தலைவன் என்று மட்டுமல்ல, சில இடங்களிலே அது அரசன் என்றும் பொருள் தரும், சில இடங்களிலே கடவுள் என்று பொருள் தரும். அது பயன்படுத்தப்படுகின்ற இடத்தை பொறுத்து. அப்போ அரசன், தலைவன், கடவுள் இது போன்ற சொற்களை அர்த்தங்கள் தரக்கூடிய சொல் கடைசியில் வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது 10 எழுத்துக்களை கொண்டிருக்கும். எஸ் பி பாலா பாடிய பாடல் பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள நேர்களை சந்திக்கலாம். இந்த வேளையிலே அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? நலம் தானே நீங்கள்?
1: ஆமாம், நான் நலம். நன்றி. நீங்கள்?
0: நலம். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: சமர்க்கள நாயகன்.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்க நடத்தினர். வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி அழைக்கிறேன்.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? நலம்
2: தானே? இருக்கு. நன்றி. நீங்க?
0: நலம். சொல்லுங்கள், என்ன பதில்?
2: சமர்க்கள நாயகன்.
0: பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்க நடத்தியவர். வணக்கம்.
3: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், நலம் தானே? நலம். சொல்லுங்கள், என்ன பதில்?
3: சமர்க்கள நாயகன்.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு, அழைப்போடு காத்திருக்க நடத்தியவர். வணக்கம்.
4: வணக்கம் சிவபாலன்.
0: சிவபாலன், நலம் தானே? நலமாக இருக்கிறேன். என்ன பதில்
4: வரலாம்?
0: நன்றி உங்களுக்கு.
4: நன்றி,
0: அழைப்போடு காத்திருக்க நடத்தினர். வணக்கம்.
5: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன், நலம் தானே?
5: நான் நலமாக்கிறேன். நீங்கள் நலமாக்கிறீங்களா?
0: மிக மிக நலம். நன்றி. சொல்லுங்கள், என்ன பதில்?
5: நன்றி, சமர்க்கள நாயகன்.
0: நன்றி உங்களுக்கு.
5: நன்றி.
0: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்க நடத்தினர். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: வணக்கம் தேவகுமார், சொல்லுங்கள், நலம் தானே?
6: சமர்க்கள நாயகன்.
0: நன்றி. நன்றி உங்களுக்கு. ஆமாம், சமர்க்கள நாயகன் என்பது சரியான பதில். சமர்க்கள நாயகன் என்பது சரியான பதில். சமர் என்பது சண்டை மற்றும் போர் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். களம் என்பது இடத்தை குறிக்கும். அரசியல் களம் என்று சொல்வோம், போர்க்களம் என்று சொல்வோம், வயல் சூடடிக்கிற இடத்தை களம் என்று சொல்வோம், வயலிலே நெல் சூடடிக்கின்ற இடத்தை களம் என்று சொல்வார்கள். ஒரு இடத்தை குறிக்கின்ற சொல்லாக அது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அது பாவிக்கப்படுகின்ற இடத்தை, அந்த களம் என்கின்ற சொல் பாவிக்கப்படுகின்ற இடத்தை பொறுத்து, சூழலை பொறுத்து அதனுடைய அர்த்தங்கள் மாறுபடும். அரசியல் களம் என்று வருகிற போது அதுவும் போர் நடக்கின்ற அந்த களமும் ஒன்று அல்ல. அரசியல் களம் என்பது ஒரு ஒரு அது அது சம்பந்தப்பட்ட ஒரு பரந்துபட்ட தளத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. அதுபோலவே நெல்லிலே வயலிலே சூடடிக்கின்ற போது அந்த களம் என்பது வேறு. ஆனால் ஒரு பொதுவாக இடம் என்று பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. சமர் கூட்டல் களம், சமர்க்களம் என்று வரும். நாயகன் என்பது தலைவனை குறிக்கும். நாயகன் என்பது கடவுளுக்கும் கடவுள் என்றும் பொருள் தரும். நாயகன் என்பது அரசன் என்றும் பொருள் தரும். சமர்க்கள நாயகன் என்பது சமர்க்களங்களின் தலைவன் அல்லது சமர்க்களங்களை சமர்க்களங்களில் அசைக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழ்கின்ற ஒரு அதிசிறந்த வீரனை குறிக்கின்ற ஒரு பதமாக இருக்கிறது சமர்க்களங்களின் நாயகன். எங்களுடைய தேசத்திலே ஆகச் சிறந்த ஒரு போர் வீரனுக்கான எங்கள் தேசம் தந்த ஒரு மணிமகுடமாக அந்த சொல் அமைகிறது. அது யார் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய பதில்களோடு பார்க்கலாம். நேரம் 1:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ப்பம் காட்டலை.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
10: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 8 எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை 8 எழுத்துகளில் வரும். இந்த 8 எழுத்துகளிலே 3 வரக்கூடிய ஒரு 3 எழுத்து என்பது ஒரு பறவையின் பேர். 3 வரக்கூடிய 3 எழுத்து ஒரு பறவையின் பேர். இந்த பறவையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பழமொழியும் இருக்கிறது. பழமொழி அல்ல, ஒரு புகழ் பூத்த ஒரு விடயம் இருக்கிறது அந்த பறவையோடு சம்பந்தப்பட்டதாக. இந்த முதல் 3 எழுத்து பறவையின் பேராக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 4 ஒரு இணைப்பெழுத்தாக வரும். அந்த இணைப்பெழுத்து நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த இணைப்பெழுத்தை தாண்டி வரக்கூடிய அடுத்த சொல் ஒரு 2 எழுத்திலே இருக்கிறது. அந்த 2 எழுத்து என்பது ஒரு கட்டளை சொல்லாக வரும். அதாவது இப்போ கைகளிலே கைகள் படுவதோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு சொல், ஒரு ஸ்பரிசம் சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கிறது. ஸ்பரிசம் என்பது வட சொல். அதுபோலவே கைகளிலே கைகள் படுவது போல, இப்போ என்னுடைய கைகளிலே என்னுடைய கை படுவதும் அது வரும். அல்லது நான் இன்னொருவரை இன்னொருவரில் என்னுடைய கைப்படுகிற போதும் அது வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஒரு ஸ்பரிசம் சார்ந்த சொல்லாக இருக்கிறது. அது ஒரு ஏவல்நிலை கட்டளை சொல்லாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய இரண்டிலத்தின்பது உடலோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு உடல் உறுப்பு, அதாவது உடலின் ஒரு பாகம் அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அல்லது உடலின் ஒரு பகுதின்னு சொல்லலாம். அது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கிறது. விடை என்பது எட்டு எழுத்துக்களில் வரும். விடை என்பது எட்டு எழுத்துக்களில் வரும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து ஒரு பறவையின் பெயர். அந்த பறவையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது ஒரு இலக்குக்காக காத்திருப்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. அந்த பறவையின் பேர் கொண்டதாக இருக்கிறது. அந்த பறவை ஒரு மூன்று எழுத்தில் வரக்கூடிய பறவை. மூன்று எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடியது ஒரு இணைப்பு எழுத்தாக வரும். அதை நீங்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த இணைப்பு எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடியது ஸ்பரிசம் சம்பந்தப்படுகின்ற சொல். ஸ்பரிசம் என்பது வட சொல். அந்த ஸ்பரிசம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் இங்கே இரண்டு எழுத்தில் வருகிறது. அது ஒரு கட்டளை சொல்லாக அல்லது ஏவல்நிலை சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது எங்களுடைய கழுத்துக்கு மேல்பட்டு காணப்படுகின்ற ஒரு உடலின் ஒரு பகுதி. கழுத்துக்கு மேலே காணக்கூடக்கூடிய அல்லது முகத்திலே காணக்கூடிய ஒரு உடல் சார்ந்த பகுதியை குறிக்கின்ற சொல் கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது எட்டு எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 4165939300055.
8: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
11: ஆலோசனைகளும் இலவசம்.
8: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4661. பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150.
0: சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை எட்டு எழுத்தில் வர வேண்டும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு பறவையின் பெயராக இருக்கும். நான்காம் எழுத்து ஒரு இணைப்பு எழுத்தாக வரும். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சொல் இரண்டு எழுத்தில் இருக்கிறது. அது ஒரு ஸ்பரிசம் சார்ந்த சொல்லாக இருக்கிறது. ஸ்பரிசம் என்பது வட சொல். அடுத்து வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கிறது. அதாவது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது எங்கள் முகத்திலே காணக்கூடிய ஒரு உடல் சார்ந்த பாகம். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லாக வரும். விடை என்பது மொத்தமாக எட்டு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இது சித்தார் மகாதேவன் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ். பாடலை திறந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு செய்யும் மாற தமிழ் எஃப்எம் காட்டிலே அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் இல்லாம்
1: கொக்கு தொடுவாய்
0: பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு தொடுவாய்
0: பார்க்கலாம். நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
3: கொக்கு தொடுவாய்
0: பார்க்கலாம். நன்றி தீபன். நன்றி, அழைப்போடு காத்திருக்க நடத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள். நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்க நடத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: கொக்கு தொடுவாய்.
0: நன்றி, உங்களுக்கு ஆமாம், கொக்கு தொடுவாய் என்பது சரியானது. கொக்கு என்பது ஒரு பறவை, மூன்று எழுத்தில் வரக்கூடிய பறவையின் பேராக இருக்கிறது. தொடு என்பது ஸ்பரிசம் சம்பந்தப்பட்ட சொல். என்னுடைய கைகளில் என்னுடைய கை படுகிற போதும், அது அல்லது என்னுடைய கை மூலமாக இன்னொருவரை நான் தட்டுகிற போது, அல்லது இன்னொருவரை என்னுடைய இன்னொருவரில் என் கை படுகிற போது, அதோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக நான் தொடுதல் என்கிற சொல் இருக்கிறது. கைகளால் செய்யக்கூடிய ஒரு தீண்டல், கைகளால் செய்யக்கூடிய தீண்டல் என்பது தொடுதல் என்கின்ற சொல்லோடு சம்பந்தப்படுகிறது. பொதுவாக இந்த ஸ்பரிசம் என்பதோடும் அது சம்பந்தப்படும். ஸ்பரிசம் என்பது ஒரு வட சொல்லாக இருக்கிறது என்பதையும் கவனிக்கலாம். வாய் என்பது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து, கழுத்துக்கு மேலே முகத்திலே காணக்கூடிய ஒரு உடல் சார்ந்த பகுதியாக வாய் என்பது இருக்கிறது. இத்தென்னா என்பது இணைப்பெழுத்தாக வருகிறது. கொக்கு தொடுவாய் என்பது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே காணக்கூடிய ஒரு ஊரின் பெயர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணக்கூடிய ஒரு ஊரின் பெயர் தான் இந்த கொக்கு தொடுவாய் என்பது. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான பதிலோடு இன்றைய நாள் ஏன் இந்த சொற்கள் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
6: சம டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி புதிய
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இந்த விடை என்பது மொத்தமாக ஆறு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை மொத்தமாக ஆறு எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த ஆறு எழுத்து என்பது முதலிலே வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது எளிதாக யாராலும் செய்யப்பட முடியாத பல்வேறு அருஞ்செயல்களை செய்யக்கூடிய ஒருவரை சொல்வது. எளிதாக யாராலும் செய்யப்பட முடியாத அருஞ்செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆளுமையை சொல்லக்கூடிய, அதாவது ஆளுமை சார்ந்த சொல்லாக இருப்பது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து. எளிதாக யாராலும் செய்யப்பட முடியாத பல்வேறு விடயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் என்பது அல்லது அது சம்பந்தப்பட்ட சொல்லாக இருக்கிறது அந்த முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. இதிலே இரண்டாம் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்க்கிற போது, இரண்டாவது எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்க்கிற போது பிறர் மீது பெரும் கருணை கொண்டவர்கள் அல்லது பிறர் மீது பெரும் அன்பு கொண்டவர்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அதே வேளையிலே பிறர் மீது பெரும் இரக்கம் கொண்டவர்களையும் குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. எல்லாமே ஒன்றுதான், இரக்கம் கருணை அன்பு, இவை எல்லாவற்றையும் ஒரு சேர பிறர் மீது காட்டக்கூடிய ஒரு ஒரு உள்ளம் கொண்டவர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அன்பு பாசம் கருணை என்பவற்றை இணைத்து அடுத்தவர்கள் மீது காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அக்கறை உள்ள ஒரு பெரும் சிறப்பு அம்சம் கொண்ட அல்லது பெரும் பண்பு கொண்ட ஒரு மனிதனை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக அல்லது போற்றக்கூடிய ஒரு சொல்லாக அந்த நான்கு எழுத்து சொல் வரும். அந்த நான்கு எழுத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் இந்த ஆறு எழுத்திலே இரண்டாம் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்க்க வேண்டும். முதலிலே வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு எல்லோராலும் எளிதாக செய்யப்பட முடியாத, இலகுவில் செய்யப்பட முடியாத அருஞ்செயல்கள் சம்பந்தப்பட்ட சொல். அருஞ்செயல்கள் சம்பந்தப்பட்ட சொல் என்பது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். அது ஒரு நபரை குறிக்கின்ற சொல் அல்ல, ஒரு செயலை குறிக்கின்ற சொல். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து நபரை குறிக்காது, அது ஒரு செயலை குறிக்கும். அதாவது அருஞ்செயல்கள், எல்லோராலும் எளிதாக செய்யப்பட முடியாத அருஞ்செயல்கள் சம்பந்தமான ஒரு சொல்லாக அந்த முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து இருக்கும். இதிலே இரண்டாம் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்ப்பது ஒரு நான்கு எழுத்து சொல்லாக வரும். அது ஒரு நபரை குறிக்கும். அந்த நபர் யார் என்று கேட்டால் அன்பு பாசம் கருணை இவை எல்லாவற்றையும் அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு பெரும் நற்குணம் கொண்டவர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 4165935055.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.

மீண்டும் உங்களுக்கான தரவுகளை சொல்லிவிடலாம். கொண்டுவரக்கூடிய விடை என்பது மொத்தமாக ஆறளத்தில் வர வேண்டும். இந்த ஆறளத்திலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்றளத்து என்பது எளிதாக யாராலும் செய்யப்பட முடியாத அருஞ்செயல்கள் சம்பந்தப்பட்ட சொல். இது ஒரு செயல் சம்பந்தப்பட்ட சொல் தான் முன்னுக்கு வரக்கூடிய மூன்றளத்து. ஒரு செயல் சம்பந்தப்பட்ட சொல், அதாவது யாராலும் எளிதாக செய்யப்பட முடியாத செயல்கள் சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல். ஏற்கனவே அப்படி ஒரு செயல் செய்யப்பட்டிருந்தால்

பேசப்படுகின்ற சொல். வெற்றிகளின் பக்கத்தில் அல்லது வெற்றி பெற துடிப்போர் பக்கத்தில் அதிகம் பேசப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே இரண்டாம் எழுத்தோடு மொத்தமாக ஆறு எழுத்து, அதிலே இரண்டாம் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்த்தால், இரண்டாவது எழுத்தோடு முதல் மூன்று எழுத்தை சரியாக கண்டுபிடித்தால் தான் உங்களுக்கு அடுத்த சொல்லுக்கான பிடி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் கிடைக்காது. முதல் மூன்று எழுத்தை மீண்டும் சொல்கிறேன். முதல் மூன்று எழுத்து என்பது செயல்கள் சம்பந்தப்படுகின்ற சொல். அதாவது யாராலும் எளிதாக செய்யப்பட முடியாத செயல்கள் என்பதை குறிக்கின்ற சொல். அதே வேளையிலே ஏற்கனவே அப்படி ஒரு செயல் செய்யப்பட்டிருந்தால், அந்த அருஞ்செயல் என்பது செய்யப்பட்டிருந்தால், அதை முறியடிப்பது கூட இந்த மூன்று எழுத்துக்குள் வரும். இது ஒரு உன்னதமான செயல்கள் சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல். அந்த செயல் வெற்றிகளின் பக்கத்தில் நிற்கின்ற ஒரு சொல், வெற்றிகளை பெறுவோர் அல்லது வெற்றிகளை பெற துடிப்போர் பக்கத்தில் நிற்கின்ற சொல் அந்த மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். உலகத்தில் வரலாறு படைக்கின்ற ஒரு சொல்லாகவும் அது இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. அந்த மூன்று எழுத்தை நீங்கள் சரியாக கண்டுபிடித்தால், அந்த மூன்று எழுத்திலிருந்து அந்த இரண்டாவது எழுத்தை மட்டும் எடுத்து கடைசி மூன்று எழுத்தோடு சேர்க்கிற போது, இரண்டாவது எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்தை இணைக்கிற போது, இரக்கம், பேரன்பு, கருணை, இரக்கம், பேரன்பு, கருணை, இவை எல்லாவற்றையும் அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடிய மனம் கொண்டவர்கள், பண்பு கொண்டவர்களை குறிக்கின்ற சொல். இரக்கம், பேரன்பு, கருணை, இவை எல்லாவற்றையும் அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடிய பண்பு கொண்டவர்கள் அல்லது நல்ல மனம் கொண்டவர்கள் குறித்த ஒரு சொல்லாக இந்த நான்கு எழுத்து சொல் வரும். அதற்கு நீங்கள் இரண்டாம் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்கள் சேர்க்க வேண்டும். விடை என்பது ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இது சங்கர் மகாதேவன் பாடிய பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றில். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: சாதனையாளனா
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் அருண்குமார். அஜந்தா.
0: வணக்கம் அஜந்தா. நலம் தானே?
3: சோபாலன்
0: சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள்.
4: சாதனையாளன்.
0: நன்றி உங்களுக்கு. ஆமாம், சாதனையாளன் என்பது சரியான பதில். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து சாதனை என்று வரும். சாதனை என்பது செய்வதற்குரிய அல்லது செய்வதற்கு அரிய அருஞ்செயல்கள் சம்பந்தப்பட்ட சொல். இலகுவாக யாராலும் செய்யப்பட முடியாத செயல்கள் செய்யப்படுகிற போது அது சாதனை என்று சொல்லப்படும். ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு சாதனையாக இருந்தாலும் அதை முறியடிக்கிற போது அதுவும் சாதனை என்றே சொல்லப்படும். இது ஏற்கனவே ஒரு அருஞ்செயல் ஒன்று செய்யப்பட்டிருந்தால் அந்த அருஞ்செயலை தாண்டி இன்னொரு செயல் வருகிற போது அதுவும் சாதனை என்று சொல்லப்படும். எனவே சாதனை என்பது இலகுவாக எல்லோராலும் செய்யப்பட முடியாத செயல்கள். ஒரு சிலர் மட்டுமே அப்படி உலகத்திலே இருப்பார்கள், அதாவது குறிப்பிடத்தக்கவர்கள் மட்டுமே இருப்பார்கள் அந்த சாதனைக்குரியோராக. தயாளன் சாதனை என்பதிலே வரக்கூடிய இரண்டாம் எழுத்து தானா என்று வரும். அதிலே கடைசி மூன்று எழுத்து யாவன்னா லானா இன்னன்னா தயாளன் என்று போகிற போது அது இரக்கம், பேரிரக்கம், பெருங்கருணை, பேரன்பு என்பவற்றை அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடிய நபர்கள். அடுத்தவர்கள் மீது பெருங்கருணை, பெரும்பாசம், பேரன்பு, பெரும் அக்கறை என்பவற்றை எப்பொழுதும் காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்களை தயாளன் என்கின்ற சொல்ல அழைப்பார்கள். எனவே இரண்டையும் இணைக்கிற போது சாதனையாளன் என்கின்ற சொல் வருகிறது. அந்த சாதனையாளன் என்பது உலகத்தின் வரலாறுகளிலே ஒரு சிலர் மட்டுமே அப்படி இருப்பார்கள், சாதனைக்குரியோர நபர்களாக. அப்படி எங்களுடைய தேசத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த சாதனையாளனாக கொக்குத்தொடுவாய் மண் பெற்றெடுத்த போர்க்களங்களின் நாயகனாக, சமர்க்களங்களின் நாயகனாக இருப்பவர் பிரிகேடியர் பால்ராஜ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தானே தளபதி. இன்று அவருடைய வீரவணக்கத்துக்குரிய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. 20ஆம் நாள் இன்று மே மாதம் 20ஆம் நாள் இன்று அவருடைய வீரவணக்கத்துக்குரிய நாளாக இருக்கிறது என்பதனால் தான் அந்த சொற்களை தந்திருந்தேன். எங்களுடைய தமிழர் தேசம் சமர்க்களங்களின் நாயகன் என்கின்ற ஒரு சிறப்பு மதிப்பை அவருக்கு வழங்கியிருக்கிறது. எத்தனையோ தளபதிகள், எத்தனையோ போராளிகள் மண் விடுதலைக்காக அத்தகைய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் மிஞ்சிய ஒரு பெரும் சாதனையாளனாக, ஒரு பெரும் வீரத்தின் குறியீடாக, தமிழ் ஈழத்தின் வீரத்தின் குறியீடாக எங்கள் தேசம் அவரை அடையாளப்படுத்துகிறது. தமிழ் ஈழத்தினுடைய சமாதான முகமாக தமிழ்ச்செல்வனையும், போரின் முகமாக தமிழ் ஈழத்தினுடைய வீரத்தின் முகமாக பால்ராஜ் அவர்களையும் எங்கள் தேசம் முன்னிறுத்துகிறது. இதிலே இவ்வளவு ஒரு சிறப்பு என்று பாருங்கள். தலைவர் எப்பொழுதுமே வீரத்தின் முகமாக தன்னை முன்னிறுத்தவில்லை, வீரத்தின் முகமாக பால்ராஜ் அவர்களை முன்னிறுத்துகின்றார். சமாதானத்தின் முகமாக அங்கேயும் தன்னை முன்னிறுத்தவில்லை, அங்கேயும் அவர் முன்னிறுத்துவது தமிழ்ச்செல்வனை. இரண்டு பேரும் இரண்டு முகங்கள். ஒன்று சமாதானத்தின் முகமாக தமிழ்ச்செல்வனை அவர் முன்னிறுத்துகின்றார். வீரத்தின், தமிழ் வீரத்தினுடைய முகமாக பால்ராஜ் அவர்களை அவர் முன்னிறுத்துகின்றார். அத்தனை அப்படிப்பட்ட ஒரு வீரன். நாங்கள் வெறுமனே வெற்று வார்த்தைகளிலே கடந்து போய்விட முடியாத ஒரு சாதனையாளனாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவருடைய புகழ், அவருடைய வரலாறு சொல்வதென்று சொன்னால் நீண்ட ஒரு காலப்பகுதி தேவை என்பதை சொல்லிக்கொள்ளலாம். ஒரு சாதாரணமான விடயமல்ல. அதாவது ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருந்த ஒருவர். அது எப்படி என்று பார்த்தால், போர்க்களங்களிலே சண்டை நடக்கின்ற போதோ, அல்லது பயிற்சிகள் நடக்கின்ற போதோ, பயிற்சிகளுக்கான ஒத்துகை கொடுக்கின்ற போதோ, அல்லது போராளிகளுக்கான வகுப்புகள் எடுக்கின்ற போதோ மட்டுமல்ல, அவர் எப்போதெல்லாம் ஓய்வு என்கின்ற ஒரு சிறு நேரம் கிடைத்தால் கூட தன்னுடைய அவருக்கே உரிய லாபகமான ஒரு ஒரு வண்டி ஒன்று வைத்திருக்கின்றார். அதில் தன்னுடைய டிரைவர் என்று சொல்லக்கூடிய சாரதியை மேய்த்தி கொண்டு பின்னுக்கு சாப்பாட்டு பாசல் அல்லது என்ன கிடைக்குதோ, சில நேரங்களில் புழுக்கொடியலை கொண்டு போய் கூடி அந்த முன்னரங்க நிலைகளுக்கு செல்வாராம். பொதுவாக தளபதிமார்கள் ஊரிலே, அதாவது உலகத்திலே வேறு வேறு சண்டைக்களங்களிலே தளபதிகள் பின் இணைப்பார்கள். போராளிகள், அதாவது போராளிகளோ ராணுவமோ தான் முன்னணிக்கும், தளபதிகள் முன்னரங்கு நிலைக்கு வருவது அரிதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய தளபதிகள், எங்களுடைய போர்க்களங்களின் நாயகர்கள், எங்களுடைய தேசத்தின் வீரர்கள் போராளிகளுக்கு முன்னுதாரணமாக நின்றார்கள். அதனால் தான் எங்கள் போராளிகள், தமிழத்தினுடைய போராளிகள் அத்தனை பேருமே சாதனைக்குரியோராக இருந்தார்கள், பெரும் களங்களை சாதித்தார்கள். சொன்னால் அங்கே தளபதிகள் பின்னின்று வழிநடத்துவதில்லை, போராளிகளுடன் சேர்ந்து நின்றுதான் அவர்கள் களமாடினார்கள். அதிலே பால்ராஜ் என்பவர் மிக மிக முக்கியமானவர். எப்பொழுதுமே தன்னுடைய பாதுகாப்பு பற்றி சிந்திக்காமல் முன்களங்களுக்கு சென்றே போராளிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார். அதிலும் முக்கியமாக நான் சொன்னது போல ஓய்வு நேரங்கள் என்கின்ற ஒன்று எப்போதாவது கிடைத்துவிட்டால் அந்த நேரத்திலே கையிலே என்ன உலர் உணவு, அதாவது படியல் வச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்து பின்னுக்கு ட்ரக்கில் போட்டுக்கொண்டு வெளிக்கிட்டுருவார். ரெண்டு பேர் தான் நிறைய தற்பாதுகாப்புக்கான தன்னுடைய மெய்ப்பாதுகாவலர்களை அழைத்து கொண்டு போவதோ ஒன்றுமில்லை. சாரதியும் இவரும் தான். சில நேரங்களில் இவரே அந்த வண்டியை ஓட்டி கொண்டு போவார், சில நேரங்களிலே இவர் அருகில் இருக்க சாரதி அந்த வண்டியை ஓட்டி கொண்டு போவார். அப்படி சொல்கிற போது பின்னுக்கு ஒரு பேக் போ சாக்குகளில் வந்து இந்த உலர் உணர்வு, தட்டுவடை, வச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு, புழுக்கொடியல், ஒடியல் போன்ற விடயங்களை எடுத்துக்கொண்டு போய் முன்னரங்கிலே கொடுத்து அவங்களோட குறை நிறைய கேட்டு வருவார். அதாவது பிடிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன அவைக்கு என்ன உடனடி தேவையாக இருக்கிறது. இப்போ தேவையான எல்லாவற்றையும் உடனடியாக நிறைவேற்ற முடியாது, எங்களுடைய நிலைமை அப்படித்தான் போகிறங்களை. ஆனால் பால்ராஜ் வந்து கேட்டுவிட்டு போனார் என்பதே அங்கே போராளிகளுக்கான ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த சொல்லிவிடுகின்ற பொருள் வருகிறதா இல்லையா என்பதெல்லாம் அடுத்து வரும். ஆனால் பால்ராஜே நேரடியாக வந்து தன் என்ன வேணும் அப்பு என்று கேட்டுட்டு போனார் இல்லையோ, அதுதான் அந்த போராளிகளுக்கான பெரும் விஷயம். பால்ராஜ் லீமா, அதாவது நாங்கள் பால்ராஜ் என்று சொல்கிறோம், போராளிகளை பொறுத்தவரையில் லீமா குறியீட்டு பெயராக ஆரம்பத்தில் இருந்தது. அதை அவர் வருகிறார், அவருடைய வண்டி வருகிறான்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஒரு ஒரு ஒரு இயல்பாக ஒரு வீரம் தொட்டிக்கொள்ளும் என்று சொல்கிறார்கள். சில அந்த இவருடைய பேரை உச்சரிக்கிற போதே ஒரு வீரம் வரும் என்று சொல்லி, இது நாங்கள் புகழ்ச்சிக்காக சொல்கிற விஷயம் இல்லை. ஆனிரவு என்கின்ற படைத்தளத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு எல்லா தளபதிகளையும் தேசிய தலைவர் அவர்கள் பாராட்டுகின்றார். பால்ராஜை பற்றி மட்டுமே ஒன்றுமே சொல்ல இல்லை, ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுகின்றார். அப்போ பால்ராஜ் மௌனமாக இருக்கின்றார். அப்போ பால்ராஜ் அவர்களுடைய மன ஓட்டத்தை உணர்ந்து கொண்டு முதுகில் தட்டி கொடுத்து, என்ன எல்லாரையும் ஏதோ ஒன்று சொல்கிறேன், இதில் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறேன், எல்லாரையும் பாராட்டுறேன், உனக்கு ஒன்றுமே சொல்லலைன்னு யோசிக்கிறியோ ஒன்று கேட்டு போட்டு ஒரு ஒலிநாடா என்கின்ற ஒன்றை கொடுக்கிறார். அதாவது இந்த குரல் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒலிநாடா, ஆணவ சண்டையின் போது இந்த குடாரப்பு தரகிறக்கம் பொக்ஸ் சண்டை, பெட்டி சண்டை என்கின்ற ஒன்று நடந்தது. 34 நாட்கள் அந்த எதிரியால் உடைக்கப்பட முடியாத ஒரு பெரும் அரணாக வைத்து பால்ராஜ் அவர்கள் அந்த போரை செய்திருந்தார். 1200 போராளிகளோடு பால்ராஜ் போன்ற ஒரு தளபதியை அந்த இடத்திலே இறக்கியதே உலகத்துக்கு ஒரு பெரும் வியப்பாக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு களநிலையிலே அவர் ஒரு ஒரு ஒலிப்பதிவை கொடுக்கிறார். அதாவது கொழும்பில் இருக்கக்கூடிய சிங்களத்தினுடைய அரசியல் தலைமை அனுருத்தரத்வத்தே, சந்திரிகா, அவருடைய பாதுகாப்பு பரிவாரங்கள் எல்லாமே கொழும்பில் இருந்து கொண்டு பலாலியில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமையை கண்ட பாட்டுக்கு மிக மோசமான வார்த்தைகளால் பேசுகின்றார்கள். உங்களுக்கு வெறுமனே ஒரு 10,000 குறைவான போராளிகள் நிற்கிறார்கள், உங்கள்ட்ட 40,000 படைவலம் இருக்கு, அதை விட ஆர்டர் இருக்கு, அந்த விமானங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தேவையான ஆயுதம் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ தளபதிகள், 10,000 அதாவது 40,000 கிட்டத்தட்ட சிறிலங்கா படைகள், இவ்வளவும் இருந்தும் உங்களால் இவங்களை வெற்றி கொள்ள முடியல் என்றதுக்கு சொல்லப்பட்ட விடயம், சிங்களத்தினுடைய படைத்தரப்பிலே சொல்லப்பட்ட விடயம், பிரபாகரன் வந்திருந்தா கூட சில நேரங்களில் அசைச்சு பார்த்திருப்போம், வந்து குந்தி இருக்கிறது பால்ராஜ். இதுதான் அந்த விடயம், தலைவர் பதிவு செய்து கொடுக்கப்பட்ட விடயம். இதிலே தலைவருக்குரிய பெருந்தன்மையை கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது தன்னுடைய போர்த்தளபதியை தன்னை தாண்டி, அதாவது பிரபாகரன் வந்திருந்தா கூட சில நேரங்களில் நாங்கள் அசைச்சு பார்த்துருப்போம், ஆனால் வந்து குந்தி இருக்கிறது பால்ராஜ், எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை என்று சிங்களத்தினுடைய அரச தரப்புக்கு பலாலியிலே குந்தியிருந்த சிங்களத்தின் படைத்தரப்பு சொல்லிய அந்த விடயத்தை, அதாவது சங்கீத பாஷை என்று சொல்லக்கூடிய அந்த மொழியிலே அவர்கள் உரையாடியதை அப்படியே பதிவு செய்து பால்ராஜ் போட்டு காட்டுகின்றார். இதுதான் உனக்கான உயர் கௌரவம், உனக்கான உயர் மதிப்பு, இதை விட நான் உனக்கு சொல்றதுக்கு ஒரு பாராட்டம் கிடையாது என்று சொல்லி தேசிய தலைவர் அவர்கள் பால்ராஜ் அவர்களை பாராட்டுகின்றார். குடாரப்பு தரகிறக்கம் தமிழீழத்தினுடைய ஒரு பெரும் போர் சாதனையாக அமெரிக்காவினுடைய படைத்துறை பயிலுகின்ற இடம், அதாவது அவருடைய பென்டகனிலே அவருடைய பயிற்சி கல்லூரிகளிலே ஒரு பாட விதானமாக, ஒரு ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விடயமாக, ஒரு முன்மாதிரியான விடயமாக அவர்கள் அங்கே இணைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய படைத்தளபதிகளுக்கு அது ஒரு படையல் கல்லூரி என்று சொல்லக்கூடிய இடங்களிலே போதனை செய்யக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய இடங்களிலே இது ஒரு முன்மாதிரி சண்டைக்களமாக இந்த குடியரப்பு தரையிறக்கம் அங்கே அமெரிக்காவிலே உள்வாங்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்கலாம். இதை மாமனிதர் தராக்கி சிவராம் அவர்கள் ஒரு விடயத்திலே வெளிக்கொண்டு வந்திருந்தார் என்பதையும் சொல்லிவிடலாம். அத்தகைய ஒரு பெரும் போர் முகம்தான் இந்த பால்ராஜ் என்கின்ற ஒன்று. நாங்கள் எங்களுக்குள்ளே பிறந்ததால், எங்கள் மண்ணிலே பிறந்ததால், அல்லது எங்களுடைய போர் தளபதியாக இருந்ததால் எங்களுடைய பலருக்கு அவரை பற்றிய அந்த புரிதல் சரியாக இருக்குமா இல்லையா தெரியாது, அந்த பெருமை விளங்குமா இல்லையா தெரியாது. உண்மையிலேயே இது போன்ற ஒரு வீரன், இது போன்ற ஒரு தானே தளபதி, இது போன்ற ஒரு செயல் வீரனை எங்கள் மண்ணிலே கண்டோம், எங்கள் மண்ணிலே அவர் காலத்திலே வாழ்ந்தோம், அவருடைய பிள்ளைகளை அவரால் வளர்க்கப்பட்ட பல தளபதிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக பால்ராஜை வளர்த்தது பசீலன் என்று சொல்வார். அதாவது பால்ராஜை பல தடவைகள் சொல்லிய விடயம், தன்னை வளர்த்தெடுத்தது வந்து பசீலன் என்கின்ற தளபதி என்று சொல்வார். பால்ராஜால் உருவாக்கப்பட்டவர்களே பலர் இருக்கிறார்கள். அதிலே தீபன் மிக முக்கியமானவர். தீபன் போன்று பல நூறு பேர் அதில் இருக்கிறார்கள், பின்னாலே வந்தவர்கள் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. இந்த வகையிலே இது அவருக்கான வீரவணக்க நாள். அதனால் தான் அந்த சொற்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த வரலாறுகளை நாங்கள் பேசிக்கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு பால்ராஜ் என்கின்ற ஒருவரை அறிமுகம் செய்யுங்கள். தமிழ் இனத்தினுடைய ஆகச்சிறந்த தளபதியாக, ஒரு வீரனாக பால்ராஜ் என்கின்ற இந்த ஆளுமையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அவருடைய சாதனைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு தளபதி, இப்படி ஒரு போர் வீரனை எங்கள் தேசம் கண்டெடுத்தது, அவர் என்ன என்ன சாதனைகள் செய்தார், இதனால் எங்கள் தேசமே அவரை கொண்டாடியது என்கின்ற விடயங்களை சொல்லிக்கொள்ளுங்கள். அது ஆகச்சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். அவருடைய சொந்த பேர் என்பது பாலசேகரம் கந்தையா, பிரிகேடியர் பால்ராஜ், சமர்க்களங்களின் நாயகன். அவருடைய சொந்த பேர் பாலசேகரம் கந்தையா. கொக்குத்தொடுவாய், முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குத்தொடுவாயை சேர்ந்தவர். 2008 இதே மாதம் 5 நவம்பர் 20 அவர் மாரடைப்பு காரணமாக சாவை தழுவினார் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இன்று அவருடைய நினைவேந்தலுக்குரிய நாள். இது வெறுமனே இப்போது நான் உங்களோடு பேசுவது இரவு, இங்கே பலரும் இப்போது உறக்கத்தில் இருக்கின்ற நேரத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். பெரும்பான்மையானவர்கள் கேட்பதற்கான வாய்ப்பில்லை, கேட்பதற்கானவர்கள் ஒரு சிலரே. ஆனால் நீங்கள் இதை கேட்கிற போது உங்களுக்கு தெரிந்த உறவுகள், நண்பர்கள் மட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் இதை பேசு பொருளாக இன்றைய தினம் கடத்துங்கள். அதாவது இன்று பால்ராஜுடைய நினைவு நாள் என்பதையாவது உங்களுடைய சக தோழர்கள் மட்டத்திலே, அன்பு உள்ளவர்கள் மட்டத்திலே, நண்பர்கள் மட்டத்திலே, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே இன்று பால்ராஜ் என்கின்ற தளபதியின் நினைவேந்தலுக்குரிய நாள் என்பதையாவது கடத்துங்கள். அதன் மூலமாக ஒரு நினைவையாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். வேலைத்தளங்களிலே கூட சொல்லுங்கள், இன்று பால்ராஜ் நினைவினால் யார் பால்ராஜ் என்று கேட்டால் அவருடைய வீரதீர செயல்களை சொல்லுங்கள், அவருடைய வகிபாகத்தை சொல்லுங்கள், அவருடைய ஆளுமையை சொல்லுங்கள், அவர் சாதித்த போர்க்களங்களை சொல்லுங்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்களை சொல்லுங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட தளபதிகளை போராளிகளை சொல்லுங்கள். ஆகச் சிறந்தது இந்த குடியரப்பு தரையிறக்கத்தையும் ஆணரவு சண்டை என்கின்ற அந்த சண்டைக்களத்தின் வெற்றியையும் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இதோ அவருடைய குரலிலே ஒரு விடயத்தை கேட்கலாம்.
5: சம்பளத்துக்காக வந்து ஒரு ஆக்கிரமிப்புக்காக இங்க இவ்வளவு தூரம் வந்து சண்டை பிடிக்கிறான். அதே நேரம் இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்த ஆட்கள் சரியான முறையில் நிறுத்தி செய்யப்படுமா இருந்தால் நாங்கள் இன்னும் எத்தனை நாள்ல இந்த யாழ்ப்பாணம் எங்களால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்? இன்னும் எத்தனை நாள் என்றது நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று நான் உறுதியாக சொல்றேன். சந்திரிகாந்த் ஆமியின் துணிச்சல், 42 துணிச்சல், எங்களுடைய போர்களுடைய துணிச்சல், 100 சில படக்கலங்களையும் சில ஒழுங்குகளையும் ஆழ்த்தொகையும் வச்சு வர்றாங்களே தவிர நிச்சயமாக அங்க துணிச்சல்லே அவங்க வந்து இடங்களை கேட்பது என்ற வரலாறு இல்லை. ஏனென்றால் நிச்சயமா நான் இதை பார்த்து நான் வேற கண்ணால சம்பவத்தை செய்த நாங்கள் 34 நாட்கள் இந்த முழு இலங்கையுமே வந்து பலாளியில நின்றது, முழு தளபதி ஜெனரல்மாரும் வந்து நின்றது, நின்று இந்த புக்ஸை பேர் கொண்ட எங்களோட புக்ஸை வந்து 34 நாட்கள் கடும் முயற்சி செய்தவர்கள், கடும் பிரஷர் கொடுக்கப்பட்ட இந்த புக்ஸ் எப்படியாவது அழிச்சு தீரவனம் இல்லாட்டி ஆணரவு விழப்போவது, ஆணரவு விழுந்தே தீரம் இந்த புக்ஸை அழிங்கொண்டு சொல்லி கடும் உத்தரவு ராணுவ தளபதியால் இங்கே பிறப்பிக்கப்பட்டது. எனவே இப்ப நீங்கள் இப்ப வினை கொள்ளுங்க, இன்றைக்கு இந்த ஆலணி எங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படுமா இருந்தால் இந்த எங்களுடைய மக்கள், எங்களுடைய வன்னி மக்கள் இன்றைய வெளிநாட்டில் கூட எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார்கள், இந்த வன்னியில இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு சதுர உதவியை செய்ய முடியும், நேரடியான உதவியை செய்ய முடியும். வெளிநாட்டில் உள்ளவர்கள் இன்றைய மறைமுகமாக இதில் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இரண்டு அவர்கள் வந்து எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு எத்தனையோ விதமான உதவிகளை இந்த போராட்டத்துக்காக செய்திருக்கிறார்கள். முழு உலகமும் எங்களுக்கு உதவி செய்திருக்கு, ஆதரவு கொடுத்துக்கின்றது. அப்ப நேரடியா இந்த யுத்தத்தில் கலந்து கொள்றா யார் கலந்து கொள்றது? இந்த வெண்ணி பெருநில பரப்பில் இருக்கிற 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே இருக்குன்னா, அப்ப 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே இருக்கிற இல்ல சகல மாவட்டங்களில் உள்ள மக்களும் இருக்குன்னா, வெண்ணி மக்களும் இருக்குன்னா, எல்லாரும் இணைந்து இந்த போராட்டத்தில் போராளியாகவோ அல்லது வந்து துணைப்படை வீரர்களாகவோ தலைவர்களால இன்று தேசிய துணைப்படை என்று ஒரு துணைப்படை உருவாக்கப்பட்டிருக்குது. அவர் சரியான முறையில திட்டத்தின்படி சரியான பிளானாக சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள கட்டுக்கோப்புக்குள்ள இந்த துணைப்படையை இணைச்சிருக்கிறார். எங்களோட தேசிய படையோட சேர்த்து ஒரு பக்க படையாக இந்த துணைப்படை தேசிய படையாக இணைக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் இதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கோ, எங்களுக்கு இந்த ஆள் பற்றாக்குறைய நிவர்த்தி செய்யுங்கோ, எங்களோட பொருளாதாரம் நீங்கி எங்களோட குஞ்சு குழந்தைகள் நிம்மதியாக இந்த நாட்டில் வாழணும் என்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த போராட்டத்தில் இணைய வேணும். ஏனென்றால் ஆளுநரையில சமபலமாக இருக்கிறோம், கனரக ஆயுதத்தில் சமபலமாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றி ஒன்று ஆள் பற்றாக்குறை எங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும், எதிரிடம் இல்லாத பிஜும் பலம் ஒன்று இருக்குது, மனோபலம். அந்த மனோபலம் இருக்க மட்டும் எங்களை உசுப்ப முடியாது, எங்களை யாராலையும் முடியும் யாராலையும் நின்று தாக்கு பிடிக்க முடியாது. சந்திரிக்காவுடைய ஆமையை பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்புக்காக ஒரு அழிப்புக்காக தமிழன் வீரத்துக்காக தமிழனுக்கு நாட்டுக்காக நாங்கள் போராடிக்கின்றிருக்கிறோம். நாங்கள் சம்பளத்துக்காக போராடி நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். 17,000 மேற்பட்ட எங்களுடைய எங்களுடைய சௌரங்கள் எங்களுடைய போர் வீரர்கள் வீரச்சாவை தழுவிக்கின்றிருக்கிறோம். மற்ற 50,000 மேற்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே இந்த தியாகம், இந்த தர்மம், இந்த ஈகமங்களை விடாது, இந்த லட்சியம், இந்த நேர்மை நிச்சயமாக எங்களை வெல்ல வைக்கும். வெண்டே தீர்வோம்.
0: அவருடைய வார்த்தைகளை கேட்கிற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆணரவு சண்டையோடு தொடர்ச்சியாக ஓயாதலைகள் 1, 2, 3, 4 என்று தொடர்ச்சியாக பாய்ச்சல் இருந்தபோது பல இடங்களிலே எதிரிகள் ஒரு கட்டத்திலே முழுமையாக ஊட ஒழிக்கிட்டார்கள். அதாவது தங்களுடைய தளபதிகளை கூட திரும்பி பார்க்காமல், தளபதிகளின் கட்டளைக்கு கூட காத்திருக்காமல், காயப்பட்ட தளபதிகளை கூட காப்பாற்றி, அதாவது இறந்தவர்களை விட்டு போவது வேறு, காயப்பட்ட தங்கள் தளபதிகளை கூட பொருட்படுத்தாமல் சிங்களப்படைகள் திக்கு திசை தெரியாமல் ஊட ஒழிக்கிட்டது. எங்கு பார்த்தாலும் சிங்களவருடைய சிங்கள சிப்பாய்களுடைய சடலங்கள் இருந்திருக்கிறார். சற்று அதை பின்னிறுத்த வேண்டியிருந்தது என்கின்றபடி அதிலே குறிப்பிடுகின்றார். எனவே அதில் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பலமாக இருந்தது மனோபலம், அதாவது சிங்கள படைகளிடத்திலே இல்லாத ஒரு பெரிய பலமாக மனோபலம் என்கின்ற ஒன்று எங்களுக்கு இருந்தது. அப்போது இப்போதும் இருக்கிறது, ஆனது இல்லை இருந்ததல்ல இருக்கிறது. எங்களிடம் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அதுதான். அதை அவர் குறிப்பிடுகின்றார். எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலக நாடுகள் செய்த சதி, இதுதான் எங்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியதை தவிர, நாங்கள் சிங்கள படைகளால் வெல்லப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ளலாம். இன்று 18 நாங்கள் இங்கே நினைவு வணக்கத்தை முள்ளிவாய்க்கால் மக்களுக்காக செய்தபோது 19 சிங்கள தேசம் வெற்றி நாளாக அதை கொண்டாடியிருக்கிறது. இந்த மனநிலை என்பதை நாங்கள் 146,000 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற நிலையில் இருக்கின்றோம். இதிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற நிலையிலே நாங்கள் ஒரு பெரும் துயர நாளாக அந்த வலி சுமந்த மண் அந்த மாதத்தை கடக்கிற போது 18 நாங்கள் அழுது முடிக்கின்ற வேளையிலே 19 சிங்கள தேசம் வெற்றி நாளை கொண்டாடுகிறது. அப்போ இந்த இரண்டு தேசங்களுமே சேர்ந்து வாழ முடியாது என்பதை உணர்த்துகின்ற ஆகச்சிறந்த கருவியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு தேசங்களும் சேர்ந்து வாழ முடியாது என்றால் ஒரு இனத்தை அழித்ததை அவன் வெற்றி நாளாக கொண்டாடுகிறான், ஒரு இனத்தை இனப்படுகொலை செய்ததை அவன் வெற்றி நாளாக கொண்டாடுகின்றான். அப்படிப்பட்ட மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தோடு எப்படி இந்த சமூகம் இணைந்து வாழ முடியும் என்பதே கேள்வியாக இருக்கிறது. இப்போது கூட சிங்கள அரசியல்வாதிகள் சரி இப்போதும் அந்த அதே வன்மத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் இந்த பிராம்டனில் அமைக்கப்பட்ட இந்த நினைவு தூவி இருக்கிறது அல்லவா, அந்த தூவியினுடைய படத்தை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கிலே அல்லது எங்கேயாவது இணைத்து எடுத்து போடுங்கள். அதன் பின்னே எத்தனை சிங்களவர்கள் வந்து வன்மம் கக்குகின்ற வார்த்தைகளை கொட்டுவார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வேறு ஒன்றும் போட வேண்டாம், இந்த பிராம்டனில் இருக்கக்கூடிய தமிழின அழிப்புக்கான நினைவு தூவி என்பதை முழுமையாக படம் எடுத்து அதிலே மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு பின்னே வந்து சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு 17 ஆண்டுகள் கழிந்தும் எங்களை வன்மத்தோடு பார்க்குகின்ற, வன்மத்தோடு நோக்குகின்ற, எங்களை அடிமைப்படுத்துகின்ற நினைக்கின்ற சமூகமாகத்தான் அந்த சமூகம் இருக்கிறதே தவிர இத்தனை ஆண்டுகள் எழுத்தும் அந்த மனோநிலையிலே மாற்றம் இல்லை. அப்போ அந்த மகாவம்ச சிந்தனையோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். சிங்கள பௌத்த நாடு அதிலே அவர்கள் தெளிவாக அதிலே அந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள். எனவே அந்த தேசத்தோடு நாங்கள் இணைந்து வாழ முடியாது என்பதை சொல்லுகின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களை புரிந்து வைத்திருக்க வேண்டும். யார் வந்தாலும் உடனடியாக எங்களை அவர்களை சமாதான தூதுவராக பார்ப்பது, அல்லது யார் வந்தாலும் அவர்களை அரவணைத்துக் கொள்ள பார்ப்பது, அல்லது அவர்களை எங்களின் நெசமானர்களாக ஏற்றுக்கொள்வது, இந்த ஒரு அடிமை புத்தியிலிருந்து விலத்தி ஒரு ஒரு சுய கௌரவம் சுய நிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசத்தின் பிள்ளைகளாக எங்களுக்கான சகல அரசியல் உரிமைகளையும் அனுபவிப்பதற்கு உரிமை உள்ள ஒரு தேசத்தின் பிள்ளைகளாக, மிக தொன்மையான ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்களாக, ஒரு மிக தொன்மையான கலாச்சாரத்தின் சொந்தங்களாக, ஒரு ஒரு மிக தொன்மையான பண்பாட்டின் பிள்ளைகளாக, தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் குடிகளின் பிள்ளைகளாக எங்களை நாங்கள் முதலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நடிகன் வந்தால் அதுக்கு ஒரு கொண்டாட்டம், எங்களை ஏமாற்றுபவன் வந்தால் அதுக்கு ஒரு கொண்டாட்டம், ஆனால் உண்மையாக நாங்கள் யாரை கொண்டாட வேண்டுமோ, எங்களின் கதாநாயகர் எங்களுடைய மாவீரர்கள் தான். எங்களுடைய தமிழ் சமூகத்தின் கதாநாயகர்கள் எங்களுக்காக தங்கள் உடல்களிலே விழுப்புண்ணை தாங்கிய எங்களுடைய தேசத்தின் மாவீரர்கள், எங்கள் தேசத்தின் தளபதிகள், இவர்கள் தான் எங்களின் கதாநாயகர்கள். இதை தாண்டி சினிமாவின் கூத்தாடிகளை கொண்டாடுகின்ற ஒரு கூட்டமாக நாங்கள் இன்னொரு சமூகம் போல மாறிவிடக்கூடாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம் மாதிரி நாங்கள் மாறிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இல்லைனா நாங்கள் தொலைந்து போய்விடுவோம். வரலாறு தெரியாத சமூகமாக எவன் வந்தால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு கூத்தாட்டம் தான் முக்கியம் என்கின்ற அளவிலே தமிழ் எப்படி போனால் என்ன, மொழி எப்படி போனால் என்ன, நிலம் எப்படி போனால் என்ன, கலாச்சாரம் எப்படி போனால் என்ன, பண்பாடு எப்படி போனால் என்ன, நிலத்தை எவன் ஆண்டால் என்ன, எங்களுக்கு எங்களுடைய கூத்தாடி தான் முக்கியம் என்கின்ற அளவிலே இன்றைக்கு சிந்தனை மாறியிருக்கின்ற ஒரு சமூகமாக ஈழத்தமிழ் சமூகம் ஆகிவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நாங்கள் கொண்டாடப்பட வேண்டிய கதாநாயகர்கள் எங்களுடைய தேசத்தின் வீரர்கள், எங்களுடைய தேசத்தினுடைய தளபதிகள், எங்களுடைய தேசத்தின் போர் வீரர்கள், இன்றைக்கு விழுப்புணர்ந்து போருக்கு பின்பாக விழுப்புணர்ந்து இன்றைக்கு தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பழைய, அதாவது முன்னாள் போராளிகள், அவர்கள் தான் எங்களுடைய கதாநாயகர்கள். எங்களுக்காக தங்கள் உயிர்களை விதைத்த மாவீரர்கள் தான் எங்களுடைய கதாநாயகர்கள். எங்களுக்காக தங்கள் குடும்பத்தையும் தங்களையும் எங்கள் மண்ணுக்காக எங்கள் மண்ணிலே விதையாக்கிய தலைவரும் தலைவர் வழி நின்ற போராளிகளும் தான் எங்களுடைய கதாநாயகர்கள் என்பதை நாங்கள் இங்கே கவனத்திலே கொள்ளலாம். எனவே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் யார் என்பதை முதல்ல சரியாக புரிந்து கொண்டாலே நாங்கள் கனக்க விடயங்களிலிருந்து ஒரு விழிப்பு கொண்ட சமூகமாக உருவாக முடியும். நலதினர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்றைய ஒரு போட்டி நிகழ்ச்சியாக சில கேள்விகளோடு இன்று நிகழ்ச்சியை நிறுத்தியிருக்கின்றேன். இன்று பால்ராஜ் என்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையின் நினைவேந்தலுக்குரிய நாளாக இருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், இந்த விடயங்களை இப்பொழுது இரவு பொழுதிலே நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்பது ஒரு சிலராக மட்டும்தான் இருப்பீர்கள், மிக குறைந்தளவு மக்கள் தான் இதை கேட்பீர்கள். ஆனாலும் கூட கேட்கின்ற ஒவ்வொருத்தருமே இதை உங்களுடைய சொந்தங்களுக்குள், உங்கள் உறவுகளுக்குள், உங்கள் குடும்பத்துக்குள், உங்களுடைய வேலைத்தலங்களுக்குள், இன்று பால்ராஜுடைய நினைவு நாள் என்பதையாவது ஒற்றை சொல்லிலே கடத்துங்கள். அவர் யார் என்றொரு கேள்வி கேட்கிற போது அவர் பற்றிய பெருமைகளை, அவர் பற்றிய சிறப்புகளை உங்களுடைய சக தோழமைகளுக்கு, சக உறவுகளுக்கு, உங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு பகிர்வு செய்து கொள்ளுங்கள். எங்களுக்காகவே கடைசி மூச்சு வரை வாழ்ந்து மடிந்த ஒரு வீரனை, அவனுடைய பேரை, அவனுடைய சாதனைகளை குறைந்தது எங்கள் வீடுகளுக்குள்ளே பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நன்றியாவது நாங்கள் செய்ய வேண்டும். அவரை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அவருடைய பேரையும் அவர் வீரத்தையும் கடத்துகின்ற ஒரு விடயத்தையாவது நாங்கள் செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய மிகவும் பேரன்பு கொண்டு கேட்டுக்கொள்கிற விடயம், இந்த விடயத்தை இன்று விடுகின்ற பொழுது, இந்த பொழுது, அதாவது இன்று விடிந்து இந்த பொழுது மாலை பொழுது வருவதற்குள், இரவு வருவதற்குள் உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் இது ஒரு கதையாக சொல்லுங்கள். இன்று பால்ராஜனுடைய அது செய்தியாக சொல்லுங்கள். இன்று பால்ராஜின் நினைவு நாள், இன்று பால்ராஜுடைய நினைவேந்தலுக்குரிய நாள், யார் அந்த பால்ராஜ் என்று கேட்டால் அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. எனவே அது ஒரு சிறப்பான விடயம். முடிந்தால் உங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே ஏதோ ஒரு வகையிலே பால்ராஜ் அவர்களை அடையாளப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துங்கள். அதுவும் கூட உங்கள் சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக அது மாறும். உங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே பால்ராஜ் என்கின்ற ஒருவரை ஏதோ ஒரு வகையிலே அடையாளப்படுத்துங்கள். உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்லேயே அவருடைய பெயரை, அவருடைய அந்த உருவத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். அதுவே ஒரு சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியாக மாறும். எனவே ஒரு வீரனை கொண்டாடுகின்ற எல்லா வகையிலும் நாங்கள் அதை இன்று அவருக்கான நாளாக அந்த நினைவேந்தலை பகிர்வு செய்வது சிறப்பானது. என்றால் இது ஒரு ஒற்றை வார்த்தையில் கடந்து போய்விடக்கூடிய விடயம் அல்ல. பால்ராஜ் என்பது இந்த இனத்தினுடைய இந்த நூற்றாண்டில் எங்களுடைய சமூகம் எங்களுடைய இனம் கண்டெடுத்து ஆகச்சிறந்த வீரன். தேசிய தலைவரே தன்னுடைய வாயால் அவ்வளவுக்கு ஒரு புகழாரம் கொடுத்திருக்கின்ற ஒரு வீரனாக அவர் வளர்த்திருக்கின்றார். ஒரு ஆகச்சிறந்த வீரனை பற்றிய ஒரு விடயத்தை இன்று பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை எங்களுக்கு தந்தது. அது ஒரு மிக மகிழ்ச்சியான விடயம். அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த போட்டி நிகழ்ச்சி என்கின்ற இந்த பகுதியோடு கலந்து கொண்ட நேர்களுக்கு நன்றி. இன்று சில கேள்விகளை குறைத்தே இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். முன்னும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். முன்னும் அடுத்த வாரம் இதே நாளிலே புதிய மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 2:44. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிஸ்ஸிசாகா பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-6-7-7-2-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-6-7-2-0-0-0-9-0-
5: லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
9: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
1: நேர்கள் கேடுகொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காரில் 2:48 டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை என்னவென்று கவனிக்கலாம். தற்போதைய வெப்பநிலை 21°C, காற்று மணித்தியாத்திற்கு 12 km வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 10 பாகையாக இருக்கும். சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்று புதன்கிழமை பகல் பொழுது பொதுவாக 18°C வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்த பொழுதாக இருக்கும், அதாவது சூரிய ஒளியோடு கூடிய நாளாக இன்றைய பொழுது பகல் பொழுது இருக்கும். இன்றிரவு 6 பாகையாக வெப்பநிலை குறைவடையும். வியாழக்கிழமை பகல் 16 பாகையும் வெள்ளிக்கிழமை பகல் 15 பாகையும் வெப்பநிலையாக இருக்கும் என்பது இப்போதைய எதிர்வுகளில் காண கிடைக்கிறது.
10: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல
11: ஆண்டியோட்டோக்கு போனான். ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
13: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும் 416-700-2222 416-700-2222 J.CA

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155. அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரூ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்ப்டன் ஓப் டென்டல் Airport and Queen Street East 905-790-8002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகம். காற்றில் நேரம் 2:58.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
7: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
9: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.

நிறம் 3:01. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்காவின் பொது சுகாதாரத்துறையில் அடைந்துள்ள வெற்றிகளை பாராட்டி உலக சுகாதார அமைப்பு ஸ்ரீலங்காவுக்கு விசேட அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இந்தியாவில் நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகளுக்காக வெறும் 7 நிமிடங்களில் உடலில் செலுத்தக்கூடிய செரன்டிக் என்கின்ற புதிய ஊசி மருந்து ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது.

கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையில் நிரந்தர கூட்டு பாதுகாப்பு வாரியத்தில் தனது பங்கேற்பை நிறுத்தி வைப்பதற்கு அமெரிக்கா முடிவெடுத்திருப்பதாக வெளியான செய்தியை கெனடிய பிரதமர் மார்க்கானி குறைத்து மதிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டாக அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். CMR தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 3:03.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். Grand Home Furniture 905-302-9494. Grand Home Furniture.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: நேரம் 3:06. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பம் காற்றலை.
1: பிரம்டன் மிசிசாகா வாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன் 905-456-8433.

பகிர்ந்து கொள்ளுகின்ற காற்றலையாக இணைகிறது. தேச விடுதலைக்கான போரிலே தங்கள் உயிர்களை விதித்த மாவீரர்கள், தேச விடுதலைக்கான போரிலே தங்கள் உயிர்களை விதித்த எல்லைப்படை வீரர்கள், தேசிய துணைப்படை வீரர்கள், தமிழ் ஈழ காவல்துறையிலே செயலாற்றி மக்களுக்கான பணிகளை செய்தபோது களங்களிலே வீரச்சாவை தழுவிய காவல்துறை வீரர்கள் என்று, தமிழ் ஈழ விடுதலைக்காக தங்கள் உயிர்களை விதைத்த அத்தனை வீரர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவதோடு, இதே காலப்பகுதியிலும் சிங்கள தேசம் சுதந்திரமடைந்த 1948 தொடர்ச்சியாக பல்வேறு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை நிகழ்வுகளின் போதும் எங்கள் மண்ணிலே சிங்கள படைகளாலும் இந்திய படைகளாலும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் பொதுமக்களையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்கான அகவணக்கத்தையும் செய்து கொள்கின்றோம். அதே வேளையில் இந்த தாய்நிலம் குறித்த நினைவு பகர்வு என்பது எங்கள் தேசத்துக்காக தங்கள் உயிர்களை விதைத்தோரை, எங்கள் தேசத்துக்காக அரும்பணி செய்தோரை, தேசத்துக்கு உள்ளேயும் வெளியேயுமாக நாட்டுப்பற்றாளர்களாக மாமனிதர்களாக எங்கள் தேசத்துக்கான அரும்பணி செய்தோரையும் சிறப்பிக்கின்ற, அவர்கள் பெருமைகளை பேசுகின்ற, அவர்கள் வரலாற்றை கடத்துகின்ற ஒரு காற்றலை பொழுதாக இந்த காற்றலை பொழுது இணைகிறது. இன்று மே 20 ஈழத்தமிழினம் ஒருமுறை தன்னைத்தானே பெருமிதத்தோடு, தன்னைத்தானே ஊக்குவிக்கக்கூடிய, தன்னைத்தானே அரவணைத்துக் கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே ஒரு செருக்கோடு திமிர்வோடு, ஒரு திமிரோடு, ஒரு நிமிர்வோடு இன்று தன்னை உயர்வாக நேசிக்கக்கூடிய நாட்களிலே இந்த நாள் மிக முக்கியமான நாளாக அமைகிறது. ஈழ விடுதலை போராட்டம் பெரும் பெரும் முத்துக்களை எல்லாம், பெரும் பெரும் ஆளுமைகளை எல்லாம் எங்கள் காலத்திலே எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. காலங்காலமாய் பல நூற்றாண்டுகளாய் அடிமைகளாகவே வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒரு இனம், தேசிய தலைவருடைய எழுகைக்கு பிறகு இந்த இனம் வீரம் கொண்டதாக, இயல்பிலேயே இந்த இனம் வீரம் கொண்டது. இந்த இனத்தினுடைய இரண்டு கண்களாக வீரம், காதல் என்கின்ற இரண்டு விடயத்தை வரலாறு எங்களுக்கு தந்திருக்கிறது. காதல் என்பது பெண்ணின் மீதானதல்ல, மனிதர்கள் மீதானது மட்டுமல்ல, அது மண்ணின் மீதும் எழுவது என்பது மண்ணின் மீது கொண்ட தீராத பற்றும் காதலாகவே இருக்கிறது. எனவே காதலும் வீரமும் எங்களுடைய இனத்தினுடைய இரு கண்களாக அமைகிறது. அத்தகைய ஒரு இனத்தினுடைய பிள்ளைகளாக, வீரத்தின் விளைநிலமாக எங்கள் தேசம் சமகாலத்தில் உலகுக்கே ஒரு உன்னதமான போர்க்களங்களை காண்பித்தது. உலகத்தில் ஆகச் சிறந்த விடுதலை பெற்றும் ஒழுக்கமும் நேர்மையும் கண்ணியமும் கொண்ட ஒரு உலகத்தினுடைய அதிசிறந்த விடுதலை படை ஒன்றை எங்கள் தேசம் கட்டமைத்தது. விடுதலை புலிகள் என்கின்ற அந்த நிமிர்வான பேரோடு வரலாறு தந்த வல்லமையாக எங்கள் தேசத்தின் தலைவனுடைய விழி அசைவுகளுக்கு தங்கள் செயலூக்கம் கொடுப்பதற்கும், தங்கள் உயிர்களை விதைத்து அந்த கனவுகளை மெய்ப்பட வைப்பதற்கும் அணியணியாய் எங்கள் தேசத்திலே பிள்ளைகள் எழுந்தார்கள். சிங்கள தேசம் தொடர்ச்சியாக எங்கள் மண்ணின் மீது கட்டவிழ்த்துவிட்ட கொடுமைகளும், வன்கொடுமைகளும், அநீதிகளும், உயிர் பறிப்புகளும், வன்கொடுமைகளும், நிலப்பரப்புகளுமாக எல்லாம் சேர்ந்து வேறு வழியில்லாமல் எங்கள் தேசத்தினுடைய இளையவர்களை கைகளில் கருவிகளை ஏந்த வைத்தது. அத்தகைய வழியிலே, தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வளர்ந்த பிள்ளைகளிலே ஆகச் சிறந்த எங்கள் தேசத்தின் போர் முகமாக, எங்கள் தமிழீழ தேசம் சிங்கள தேசத்துக்கு எதிராக பயன்படுத்திய ஆகச் சிறந்த ஒரு கருவியாக, எங்கள் தேசிய தலைவர் சிங்கள தேசத்துக்கு எதிராக பயன்படுத்திய ஆகச் சிறந்த ஒரு வீரத்தின் குறியீடாக ஒவ்வொரு தமிழர்களும் அவர் பெயரை சொல்கின்ற போதே, ஒவ்வொரு தமிழர்களும் அவர் பெயரை உச்சரிக்கின்ற போதே, ஒருமுறை தன்னைத்தானே கர்வமாக நினைத்துக் கொள்ளக்கூடிய, திமிரோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வீரத்தின் குறியீடாக, சமர்க்களங்களின் நாயகனாக பால்ராஜ் என்கின்ற தேசத்தின் வீரனை எங்கள் தேசம் இழந்த நாள் இன்றைய நாள். பால்ராஜ் சமர்க்களங்களின் நாயகனாக, வெறுமனே சிங்கள படைகளுக்கான சிம்ம சொப்பனமாக மட்டுமில்லாமல், ஏனென்றால் சிங்கள படைகளுக்கு எப்போதுமே உளவியல் ரீதியான கருத்துக்களையும் ஆளணி பலத்தையும் கொடுத்து, இராணுவ மூலோபாயங்களை வகுத்துக் கொடுத்து, திட்டங்களை வகுத்துக் கொடுத்து பின்னணியிலே நின்றது பெரும் பெரும் வல்லரசுகள். குறிப்பாக ஆணரவு என்பது எங்கள் தாயகத்திலே இடம்பெற்ற சமர்களுக்கெல்லாம் தாய் சமர் என்று சொல்லக்கூடிய சமராக ஆணரவு என்கின்ற தாய் சமர் இருந்தது. அந்த ஆணரவு தாய்ச்சமரை எங்கள் தேசத்தின் தளபதி வென்றெடுத்த போது கூடாரப்பு தரையிறக்கத்தினூடாக 34 பெட்டிச்சண்டை என்கின்ற ஒன்றை செய்து அதனை சிங்களத்தினுடைய 40,000 படைகளும் அசைக்க முடியாமல் திணறிய போது,
சிங்களத்தின் படை அதிகாரிகள் சிங்களத்தின் அரசபீடத்துக்கு சொல்லியது, பிரபாகரனை வந்து குந்தியிருந்தாலும் ஒருவேளை அசைத்து பார்த்திருப்போம், வந்து குந்தியிருப்பது பால்ராஜ். பால்

ராஜ் ஒரு தளத்திலே வந்து குந்திவிட்டால் அவரை அசைப்பது எளிதல்ல என்று சிங்களத்தின் படை அதிகாரிகள், சிங்களத்தினுடைய அரச தரப்புக்கு சொல்லிய வார்த்தைகள் இன்றைக்கும் அழியாத வார்த்தைகளாக இருக்கிறது. அங்கே பால்ராஜ் என்கின்ற தானே தளபதி அசைத்தது சிங்களத்தை மட்டுமல்ல, அசைக்க முடியாத தளம் என்று ஆணரவுக்கு சான்றிதழ் வழங்கிய பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற பெரும் வல்லரசுகளின் சான்றிதழ்களையும் அவர் கிழித்து போட்டார், கலைத்து போட்டார். ஆம், ஆணரவு என்கின்ற தளத்துக்கு நேரடியாக சென்று அந்த தளத்தை பார்வையிட்டு புலிகளால் எப்போதுமே அழிக்கப்பட முடியாத தளம் என்று அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அந்த ஆணரவு பெருந்தளத்துக்கு சான்றிதழ் வழங்கியிருந்தது. அத்தகைய அசைக்க முடியாத தளம் ஒன்றை பால்ராஜ் என்கின்ற தளபதியின் துணையோடு தலைவர் அசைத்தார், அதை கலைத்து போட்டார். எப்படி பால்ராஜ் என்கின்ற தளபதியை எதை நம்பி, அதாவது மீண்டு வர முடியாத ஒரு களத்திலே கடல் வழியால் கொண்டு போய் தரையிறக்கிறோம், நீ தரையால் பாதையமைத்து வந்தால்தான் அத்தனை போராளிகளுக்கும் வாழ்வு, இல்லையென்றால் அனைவருமே வீரச்சாவு என்கின்ற நிலையில் ஒரு மரணப்பொறிக்கு உள்ளான ஒரு சமர்க்களத்திலே எதை நம்பி தேசிய தலைவர் அவர்கள் பால்ராஜை இறக்கினார் என்கின்ற கேள்விக்கு இன்று வரை அமெரிக்கா அந்த கேள்விக்கான விடை காண முடியாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. கூடாரப்பு தரையிறக்கம் இன்றைக்கும் உலகளவிலே பேசப்படக்கூடிய இராணுவ போரியல் சாதனைகளில் ஒன்றாக பதிவாயிருக்கிறது. அந்த சாதனையை செய்து காட்டியது வேறு யாருமல்ல, லீமா என்கின்ற எங்கள் பெருந்தளபதி பால்ராஜ் அவர்கள். ஒவ்வொரு தமிழர்களும் அவர் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிமிர்வை, ஒரு திமிரை, ஒரு தமிழனாக எங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பீரம், பெரும் வீரத்தை அவர் கடத்தியிருக்கின்றார். இன்று அவருடைய நினைவேந்தலுக்குரிய நாள். இந்த காற்றலை இன்று அவருடைய நினைவேந்தல்களின் சிறு துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது.

இன்று மே மாதம் 20 நாள். தேச விடுதலைக்கான பயணத்தில் பால்ராஜ் என்கின்ற பெரும் தளபதியை, தமிழ் ஈழத்தின் போர் முகத்தை, எங்கள் தேசிய தலைவரின் பெரும் நம்பிக்கையான் வடிவமாய் திகழ்ந்த ஒரு போர் வீரனை, இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த போர் தளபதிகள் ஒருவராகிய எங்கள் தமிழ் இனத்தின் வீரனை நாங்கள் எங்கள் மண்ணிலே இழந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இங்கே பால்ராஜை பற்றி சொல்வதாக இருந்தால், பால்ராஜுக்கு முன்பாக பால்ராஜ் யாரை பெருமையாக சொன்னாரோ அவரை பற்றி சிறிது நாங்கள் சொல்லியாக வேண்டும். ஆம், தமிழ் ஈழத்தின் சமர்க்கள முன்னோடியாக இருந்தவர், திகழ்ந்தவர்தான் மேஜர் பசீலன் அவர்கள். இந்த நூற்றாண்டின் ஒரு போரியல் சாதனை, தமிழர்களின் படைத்துறையிலே பெருமிதங்களில் ஒன்றுமான நான்காம் கட்ட ஈழப்போரின் போது நாகர்கோவிலிருந்து முகமாலை வரை மற்றும் கிளாலி வரை நீண்டிருந்த ஒரு தெற்காசியாவின் மிக நீண்ட இராணுவ வேலியை எதிரிகள் உடைக்க முடியாத யுக்திகளோடு எங்களது கட்டுப்பாட்டில் பிரிகேடியர் தீபன் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த தீபன் என்பவர் தன்னுடைய ஆசானாக காட்டுகின்ற அடையாளம் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள். பால்ராஜை தவிர்த்துவிட்டு தமிழ் ஈழத்தின் போர் அரங்குகளின் வெற்றிகள் பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது. அந்த வகையில் பால்ராஜின் வளர்ப்புத்தான் தீபன் என்கின்ற ஒரு போர் முகம். அதன் தொடர்ச்சியான சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜின் படைத்திறனை, ஆற்றலை மேஜர் பசீலன் என்று சொல்லக்கூடிய ஆளுமையை தவிர்த்துவிட்டு இங்கே நாங்கள் பார்க்க முடியாது. பசீலன் அண்ணதான் எனக்கு சண்டையை பழக்கினவர் என்று பால்ராஜ் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கின்றார். நியூட்டனின் சட்டகம் எனப்படுகின்ற பழமையான வளமையான போர் உத்திகளின் வழி முன்பு சிங்கள படைகளை வன்னி போர்க்களங்களிலே நகர்ந்து தேசிய தலைவரின் வழிகாட்டலில் பல்வேறு புதிய புதிய உத்திகளை போர்க்களங்களிலே கையாண்டு எதிரிகளை திணறடித்தவர்தான் மேஜர் பசீலன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுமை. யாழ் குடாநாட்டிலே தலைவர் அவர்கள் இந்திய இராணுவத்தின் முற்றுகைக்குள்ளான போது எந்த அணியை வைத்து தலைவரை வன்னிக்கு நகர்த்துவதென்று மத்திய குழு ஆலோசித்த போது எல்லோரும் ஒரே மாதிரியாக உச்சரித்த பேர்தான் பசீலன் என்று சொல்லக்கூடிய அந்த பேர். அதுபோலவே அவர் யாழ் குடாநாட்டிலிருந்து தலைவரை பத்திரமாக மணலாறு காட்டுக்கு நகர்த்தினார். தொடர்ந்து வன்னியை இந்திய படைகளின் புதைகுழியாக மாற்றிய பசீலன் அவர்கள் கோப்பாயில் இந்திய படைகளை எதிர்த்து போரிட்டு இந்திய படைகளில் அசைக்க முடியாத பலம் என்று சொன்ன டேங்கிகள் ஐந்தினை நிர்மூலமாக்கிவிட்டு அவர் வீரச்சாவை தழுவினார். தமிழ் ஈழத்தின் சேனைகள் யார் என்பதை டெல்லியின் அதிகார வர்க்கத்துக்கு சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபித்தவர்களிலே பசீலன் என்கின்ற ஆளுமை ஆகச் சிறந்தது. பின்வந்த வரலாற்றின் நாட்களிலே தலைவர் அவர்கள் பசீலனின் போர் உத்திகளுக்கு மதிப்பளிப்பு செய்யும் முகமாக பசீலனின் பயிற்சி பாறை, அதாவது பசீலன் என்கின்ற பெயரிலே பயிற்சி பாசறைகளையும் உருவாக்கியதோடு பசீலனின் பேரிலே சில கருவிகளையும் உருவாக்கியிருந்தார். அதிலே ஆகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாக, தமிழ் ஈழத்தின் கண்டுபிடிப்பாக பசீலன் 2000 என்கின்ற ஒரு கருவியொன்று தமிழ் ஈழத்தின் மிக முக்கியமான போர் அரங்குகளிலே எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய கருவியாக அமைந்தது. அது தமிழ் ஈழத்தின் கண்டுபிடிப்பாக இருந்தது. அதற்கு தலைவர் சூட்டிய பேர் பசீலன் 2000 என்பது. இத்தகைய பசீலன் என்கின்ற ஆளுமையால் வளர்க்கப்பட்டவர்தான் பால்ராஜ் என்கின்ற எங்கள் தேசத்தின் போர் முகம். பால்ராஜ் அவர்கள் பற்றி தமிழ் ஈழத்தின் புலனாய்வுத்துறை தளபதியாக இருந்த பொட்டு அவர்கள் சொல்கின்ற விடயங்களை பார்க்கிற போது, ஈழத்தமிழர்களின் விடுதலை வரலாற்றில் பால்ராஜுக்குரிய சரித்திரம் என்றைக்குமே மூடப்பட மாட்டாது என்பதை அவர் தன்னுடைய வார்த்தைகளிலே குறிப்பிடுகின்றார். நினைவுகளாகும்
பால்ராஜ் அவர்கள் போராட்டத்திலே இணைந்ததற்கு முன்பாக, நேரடியாக தன்னை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக போராளிகளுக்கான காடுகளின் வழிகாட்டியாகத்தான் அவர் ஆரம்பத்திலே இருந்திருக்கிறார். அதாவது தமிழ் ஈழத்தினுடைய போராளிகளுக்கு காடுகளின் வழிகாட்டியாக ஆரம்பத்திலே செயல்பட தொடங்கியவர்தான். பிறகு தமிழ் ஈழ விடுதலையின் வரலாற்றில் தன்னை அதே போராளிகளோடு இணைத்து தன்னையும் ஒரு போராளியாக அவர் தேச விடுதலைக்காக பயணத்தில் இணைந்து கொண்டார். தமிழ் ஈழத்தினுடைய ஒவ்வொரு சந்திகள், அதாவது இனி பெறப்போகின்ற சந்ததிகளுக்கும் நாளை இனி பிறக்கப் போகின்ற சந்ததிகளுக்காக இருக்கட்டும், தமிழர்களுடைய வீரத்தின் அடையாளம் என்று ஒரு பெயரை நாங்கள் உச்சரிக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே உடனடியாக நினைவிற்கொள்ள வேண்டிய ஒரு பெயராக எங்கள் பால்ராஜ் அவர்கள் நிலைப்பார் என்று பொட்டு அவர்கள் சொல்கின்றார். எல்லா தளபதிகளும் இருந்தார்கள். இந்த விடுதலை போராட்டத்தில் எவ்வளவோ மாவீரர்கள் வந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள், நூற்றுக்கணக்கான தளபதிகள் என்று இத்தனை பேர் வந்த வரலாற்றில் எவ்வாறு பால்ராஜ் அவர்கள் மட்டும் வித்தியாசப்படுகின்றார் என்கின்ற கேள்வியலும். பால்ராஜ் ஒரு சிறந்த போர் தளபதியாக விளங்கினார். போர் தளபதிகள் இந்த போராட்டத்திலே வேறு எவரும் இருக்கவில்லையா என்கின்ற கேள்வி வரும். அல்லது உலகத்தின் பூமிப்பந்திலே வேறு நாடுகளிலே போர் தளபதிகள் இல்லையா என்கின்ற பொதுவான கேள்வி ஒன்று வரும். அது பொதுப்புத்திக்கு இலகுவானதுதான். அவர்கள் எல்லாரையும் விட பால்ராஜ் எதனால் வித்தியாசப்பட்டார் என்பதுதான் இங்கே முக்கியமானது. எமது விடுதலை இராணுவமானது, அதாவது பொட்டு அவர்கள் சொல்கிற போது, எமது விடுதலை இராணுவமானது, எமது விடுதலை இயக்கமானது படையணியாக இருந்தாலும் கூட நாங்கள் மரபு வழி படையணியாக பல்வேறு சிறப்பு வளங்களை கொண்டவர்கள் அல்ல. ஆளணி ரீதியாகவும் நாங்கள் எதிரிகளோடு ஒப்பிடுகிற போது மிக குறைந்த பலவீனமான எண்ணிக்கை கொண்டவர்கள். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நாங்கள் பலவீனமான ஒரு இனத்தின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு இருக்கக்கூடியது மன உறுதி என்கின்ற ஒரு பலம் மட்டுமே. அதோடு கூடவே தந்திரோபாயம் என்கின்ற பலம், சிறந்த வழிநடத்துதல் என்கின்ற பலம், தலைவர் அவர்களினால் ஊட்டப்படுகின்ற ஆகச்சிறந்த வழிநடத்தலை போர்க்களத்திலே போராளிகள் மத்தியிலே ஊட்டி அவர்களை போர்க்களங்களை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு சிறந்த தளபதியாக எங்கள் பால்ராஜ் அவர்கள் திகழ்ந்தார் என்று பொட்டு அவர்கள் சொல்லுகின்றார். சமர்க்களங்களிலே, சமர்க்களங்களில் எமது எதிரிகளோடு ஒப்பிடுகிற போது எது எமது பலவீனங்களாக, பலவீனங்களான அம்சங்களாக காண்போமோ அதை எல்லாவற்றையும் சமப்படுத்துகின்றது என்பதற்கு மேலாக அதை மேவி நிற்கக்கூடியதுமான ஒரு பலமாக பால்ராஜ் அவர்கள் ஒரு தனிமனித ஆளுமையாக திகழ்ந்தார். சமர்க்களங்களில் எங்களுக்கு எதுவெல்லாம் பலவீனமாக இருக்கக்கூடுமோ அந்த பலவீனங்களையெல்லாம் மேவி அதற்கு மேலால் ஒரு பலத்தை உருவாக்கி அந்த பலத்தின் மேல் நின்று எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக நிற்கின்ற ஆளுமையாக பால்ராஜ் அன்னை உருவகித்துக் கொண்டார். எதிரிகளால் எவ்வளவு பெரிய கனரக ஆயுதங்களால் சுற்றி வளைக்கப்பட்டாலும் அங்கு டேங்கிகள் நிற்கலாம், எண்ணுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கான சிங்கள படைகள் நிற்கலாம், அங்கு நிற்கின்ற போராளிகள் எங்கள் பக்கத்திலே வெறும் சில பேராக இருக்கலாம், ஆனால் அந்த எதிரியின் பலத்தை, எதிரியின் எண்ணிக்கையை அல்லது எதிரிகளின் ஆயுத பலத்தை எல்லாம் சரியாக கணக்கு போட்டு அங்கே இருக்கின்ற எங்கள் தேசத்தின் வீரர்களின் மனோபலத்தை வைத்துக்கொண்டு அந்த களத்தை தமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆளுமையாக பால்ராஜ் அவர்கள் திகழ்ந்தார். சாதகம் இல்லாத எந்த ஒரு போர்க்களமாக இருந்தாலும், ஏற்கனவே சொல்லப்பட்டது போல எதிரிகள் பல்லாயிரக்கணக்கிலே குவிந்திருக்கலாம், பல கனரக ஆயுதங்களை வைத்திருக்கலாம், டேங்கிகள் சூழ்ந்திருக்கலாம், விமான குண்டு வீச்சுகள் தொடர்ச்சியாக நிகழ்த்தலாம், இவை எல்லாவற்றையும் தாண்டி பலவீனமான அந்த போர்க்களத்தை பலமான போர்க்களமாக மாற்றுகின்ற உத்திகளையும் வழிநடத்தலையும் பால்ராஜ் அவர்கள் கொண்டிருந்தார். அதனால்தான் அங்கே எங்கள் தேசம் கண்டெடுத்த பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களில் பால்ராஜ் அவர்கள் வித்தியாசப்படுகின்ற தளபதியாக நிற்கின்றார். இந்த உலகம் கண்டெடுத்த ஆகச்சிறந்த போர் வீரர்களில் ஒருவராக பால்ராஜ் தனித்துவமாக நிற்பதும் இதனால் தான்.
இதனால்தான் தமிழ் ஈழ தேசம் தமிழ் இனத்தினுடைய ஒரு தலைசிறந்த போர் தளபதியாக பால்ராஜ் அவர்களை, தேசத்தின் போர் முகமாக சமர்க்களங்களின் நாயகனாக அவரை அடையாளப்படுத்தி நிற்கிறது. இயற்கை என்கின்ற நோய் அவரை கொன்றது என்பது ஒரு சோக செய்திதான். சிலர் கூறுவார்கள் அவருக்கு வீரச்சாவி வாய்க்கவில்லையே என்று கூறுவார்கள். இதையும் சொல்வது தளபதி பொட்டு அவர்கள்தான். சிலர் கூறுவார்கள் அவருக்கு வீரச்சாவு வாய்க்கவில்லையே என்று கூறுவார்கள். அந்த சாவை அவர் அந்த சாவை எந்த வேளையிலும் சந்திக்கக்கூடிய களங்களில்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் சிறிது ஓய்வு கொடுத்தால் கூட தான் பயணிக்கக்கூடிய அந்த வண்டிகளிலே பின்னுக்கு புழுக்கொடியலோ அல்லது தட்டுவடையோ அல்லது உலர் உணர்வு எதுவாக இருந்தாலும் பின்னுக்கு இருக்கக்கூடிய முகாம்களிலே பாசறைகளிலே இருக்கக்கூடிய உலர் உணவு பொதிகளை தன்னுடைய வண்டியிலே ஏற்றிக்கொண்டு தானும் தன்னுடைய சாரதியும் தனியாக மெய்ப்பாதுகாவலர்கள் யாரையும் அழைக்காமல் திடீர் திடீரென்று உலர் உணவுகளை ஏற்றிக்கொண்டு முன்னரங்கு நிலையிலே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு கொண்டு போய் அந்த புழுக்கொடியலை தட்டுவடையை அந்த உலர் உணவு பொருட்களை கொடுத்துவிட்டு அந்த போராளிகளில் ஒருவராக இருந்து தானும் அதையே சாப்பிட்டு அங்கே என்ன குறை நிறை இருக்கிறது என்பதை போராளிகளில் ஒருவராக நின்று அறிந்து வருகின்ற தாயுமானவராக அவர் இருந்தார். என்ன குறை இருக்கிறது என்பதை முன்னரங்கு நிலைகளில் தானே நேரடியாக சென்று கேட்டு அறிந்து வரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தாயுமானவனாகவும் அவர் இருந்தார். அதனால் அவர் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் எந்த நேரத்திலும் தன்னை சாவு தின்னக்கூடிய போர் அரங்கில்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய போர்க்கள வாழ்வு என்பது மீண்டும் மீண்டும் சாவுடனான யுத்தமாக அவருக்கு இருந்தது. போர்க்களத்திலே அவர் ஆற்றிய சாதனைகள் ஒரு விடுதலை இயக்கம் என்கின்ற வகையிலே உலகம் முழுவதுமான ஒரு எடுத்துக்காட்டாக ஒப்பு உவமையற்ற போரியல் வரலாறாக நிச்சயமாக விளங்கும்.

தமிழ் ஈழத்தினுடைய சமர்களுக்கெல்லாம் தாய்ச்சமராக விளங்கிய ஆணரவு வெற்றிக்கு காரணமாக பல காரணங்கள் பலராலும் சொல்லப்படக்கூடும். தலைவர் அவர்கள் ஒரு போரியல் தந்திரத்தை வகுத்திருந்தார். போராளிகள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்து அந்த வெற்றிகளை, அந்த தந்திரோபாயத்தை அவர்கள் வெற்றிகரமாக மாற்றினார்கள். தளபதிகள் பலர் அங்கே நின்றார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி அந்த வெற்றியை உலகத்தமிழர் முழுவதும் பெருமைப்படக்கூடியதும் அல்லது உலக வல்லரசுகள் அனைவரும் வியந்து பார்க்கக்கூடியதுமான வெற்றியாக பெற்றுத்தந்த நேரடி காரணம் யார் என்று கேட்டால் அது பாலராஜ் என்கின்ற ஒரு பெயராக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் அந்த வெற்றியின் நாயகன் தான் தான் என்று பாலராஜ் எந்த வேளையிலும் கூறியது கிடையாது. தமிழ் ஈழத்தின் சமர்களுக்கெல்லாம் தாய்ச்சமராக இருந்த அந்த ஆணரவு என்கின்ற பெருந்தளத்தினை வெற்றி கொண்டதன் முன்னணி நாயகன் அல்லது தன்னால் தான் அது சாத்தியப்பட்டது என்று ஒரு பொழுதிலும் எந்த ஒரு வேளையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாலராஜ் அவர்கள் அதை பெருமிதமாக கூறியதே கிடையாது. அந்த வெற்றியானது 1000 வரையான போராளிகளோடு தன்னை தாண்டி தன்னுயிரால் அந்த போராளிகள் அனைவருக்கும் நம்பிக்கையூட்டி தன் உயிரால் அந்த போர்க்களத்தில் உள்ள எதிரிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து அவர்களுடைய விநியோக வழியை தடுத்ததுதான் ஆணரவு வெற்றியின் ரகசியமாக அமைந்தது. அதுதான் இன்றைய வரலாற்றில் தமிழர்களின் ஒரு பெரும் எழுச்சிக்குரிய வெற்றியாகவும் அமைந்தது. பாலராஜ் அவர்கள் தனி மனிதனாக ஒரு மிகச்சிறந்த போரியல் ஆசானாக திகழ்ந்தார். மணலாற்று காட்டிலே அவரின் வெற்றிக்குரிய அறிகுறிகளை தலைவர் அவர்கள் கண்டெடுத்தார். தலைவர் அவர்கள் மணலாற்று காட்டிலே சுற்றி வளைக்கப்பட்டிருந்த போது தலைவர் அவர்களுக்கான விநியோகங்கள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை மணலாற்று காட்டின் ஒரு புறத்தே மேற்கொள்ளும் பாதுகாப்பு அணி ஒன்றின் பொறுப்பாளராக பாலராஜ் அவர்களே அனுமதிக்கப்பட்டார். தலைவர் அவர்களை அந்த காட்டுக்குள் பாதுகாப்பதற்கு பொறுப்படுத்திருந்த பாலராஜ் அவர்களின் பொறுப்பாளராக இருந்தவர் பசீலன் என்கின்ற இன்னும் ஒரு தளபதி. அவருடைய வீரச்சாவை தொடர்ந்துதான் பாலராஜ் அவர்களுக்கு அந்த சில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. தலைவர் அவர்கள் மணலாற்று காட்டிலே சுற்றி வளைக்கப்பட்ட வேளையில் பாலராஜ் அவர்கள் ஒரு பிரபலியம் மிக்க பொறுப்பாளராக இருக்கவில்லை. அந்த வேளையிலே பாலராஜ் அவர்களுக்கு குறிவைத்து அல்லது தலைவர் அவர்களின் விநியோக அணி மீது குறிவைத்து இந்திய பராத்துருப்பினரால் ஒரு வழிமறுப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்திய பராத்துருப்பினரின் வழிமறுப்பு அந்த நடவடிக்கையை அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த கொலை வலயம் என்று சொல்லக்கூடிய அந்த சூட்டு வலயத்துக்குள் பாலராஜும் அவருடைய அணியினரும் அகப்பட்டுக் கொண்டார்கள். அந்த வேளையிலே அவர் உடனடியாக ஒரு முறியடிப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டார். அவர்களுக்கு, அதாவது யார் பாலராஜ் அவர்களையும் பாலராஜின் அணியினையும் யார் சுற்றி வளைத்தார்களோ அந்த கொலை வலயத்தை அவர்களுக்கு எதிரான கொலை வலயமாக மாற்றி அந்த இடத்திலேயே தன்னை சுற்றி வளைத்த, தன்னையும் தன் அணியினரையும் சுற்றி வளைத்த இந்திய படைகள் அத்தனை பேரையும் அழித்தொழிப்பு செய்தார். உண்மையிலேயே ஒரு கொலை வலயத்துக்குள் அகப்பட்டுவிட்ட ஒரு அணியானது அந்த நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கொள்வது என்பது சாதாரணமான விடயமல்ல. அந்த கொலை வலயத்துக்குள் அகப்பட்டுவிட்டால் அநேகமாக அத்தனை பேரும் சாக வேண்டிய நிலைதான் வரும். ஆனால் இங்கேதான் மீண்டும் பாலராஜ் அவர்கள் தன்னை சுற்றி எந்த பெரிய படைபலம் இருந்த போதிலும், தன்னை சுற்றி எத்தனை பெரிய கொம்பன்கள் சூழ்ந்திருந்த போதிலும் அதை உடைத்தறிந்து கொண்டு, அதை முறியடித்து கொண்டு அந்த கொலை வலயத்தை எதிரிகளின் கொலை வலயமாக மாற்றிவிடுகின்ற வல்லமையும் ஆளுமையும் கொண்ட ஒரு போர் வீரனாக, எங்கள் தேசத்தின் ஆகச்சிறந்த வீரனாக அவர் திகழ்ந்திருக்கின்றார். அந்த கொலை வலயத்திலிருந்து பாலராஜ் அவர்கள் தான் தப்பியது மட்டுமல்ல, தன்னுடைய அணியினரையும் முழுவதுமாக அவர் தப்ப வைத்தார் என்பதும் இங்கே கவனிக்க வேண்டியது. அந்த வேளையிலே ஆகப்பெரிய ஒரு வெற்றிகரமான நடவடிக்கையாக அது இருந்தது. அதுதான் தலைவர் அவர்களின் கவனத்தில் பாலராஜ் அவர்கள் வருவதற்கும் ஒரு காரணமாக இருந்தது. அதிலிருந்துதான் தலைவர் அவர்கள் பாலராஜை அடையாளம் கண்டு அவரை தன்னுடைய போரின் ஒரு முகமாக வளர்த்தெடுக்க தொடங்கினார்.

நீர்கள் கடுகுண்டு செய்யுமார் தமிழப்பும் காற்றிலே தேச விடுதலைக்கான பயணத்தில் எங்கள் தேசத்துக்காக உயிர்களை விதைத்தோரை நினைவு கொள்கின்ற வகையிலே இந்த காற்றலை ஈழத்தின் நினைவுகளை பகிர்கின்ற காற்றலையாக அமைகிறது. இன்றைய நாள் எங்கள் தேசத்தினுடைய ஆகச்சிறந்த தளபதியாக, ஆகச்சிறந்த போர் முகமாக, சமர்க்களங்களின் நாயகனாக எங்கள் தேசம் கண்டெடுத்த அரும்பெரும் பொக்கிசமாக திகழ்ந்த பால்ராஜ் அவர்களுடைய நினைவேந்தலுக்குரிய நாளாக அமைகிறது. பால்ராஜ் அவர்கள் பற்றி தமிழ் ஈழ தேசத்தினுடைய கடல் அணியினின் பொறுப்பாளர் சூசி அவர்கள் சொல்லிய சில விடயங்களையும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். முல்லைத்தீவில் லீமா பெற்றுத்தந்த ஆட்லறிகள்தான் தமிழர் சேனையை மரபு வழியான இராணுவமாக உலகை பார்க்க வைத்தது என்று தமிழ் இனத்தினுடைய கடல் அணியின் கடல் வீரர்களினுடைய சிறப்பு தளபதி கேர்னல் சூசி அவர்கள் சொல்லிய வார்த்தைகளில் அது அமைகிறது. முல்லைத்தீவு சமரிலே பால்ராஜ் அவர்கள் பெற்றுத்தந்த சிங்களத்தினுடைய ஆட்லரி எரிகணைகள் தான் தமிழ் ஈழத்தின் அணிகளை ஒரு மரபுவழியான இராணுவமாக உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தது என்பதை சூசி அவர்கள் சொல்லுகின்றார்.

விடுதலை போராட்ட வரலாற்றிலே பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களின் சாதனைகள் என்பது அளவிட முடியாதவை. அந்த சாதனைகள் சாதனைகளின் சிகரமாகவே அமைந்தது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எங்கள் மண்ணுக்காகவும் மக்களுடைய விடுதலைக்காகவும் தன்னுடைய உடலிலே ஏற்பட்ட வருத்தங்களையும் விழுப்புண்களையும் தாங்க பொருட்படுத்தாமல் கடைசி நாள் வரைக்கும் இந்த மண்ணுக்காகவே அவர் வாழ்ந்து மடிந்தார் என்பதை சூசி அவர்கள் சொல்லுகின்றார். இந்திய இராணுவம் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமித்திருந்த போது அந்த இராணுவத்துக்கு எதிராக மேஜர் பசீலனோடு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை தொடுத்து வந்தார் பால்ராஜ் அவர்கள். இந்திய படைகளுக்கு எதிராக போரிடுகின்ற போது அவருடைய அணியிலே இருந்த குறிப்பிட்ட ஒருவர் இந்திய படைகளின் அந்த கனரக டேங்கிகளை கண்டு திகைப்புற்ற நேரம் அந்த போராளியின் கையில் இருந்த கருவியை வாங்கி அந்த போராளி, அதாவது இந்திய படைகளின் கனரக கனரக டேங்கிகள் தொடர்ச்சியாக வந்த வேளையில் அந்த கனரக டேங்கிகளை கண்டு அங்கே இருந்த போராளி சற்று திகைப்புற்ற நேரம் அந்த போராளியின் கைகளில் இருந்த கருவியை வாங்கி இந்திய படைகளின் அந்த டேங்கியை நோக்கி தானே பயன்படுத்தினார் பால்ராஜ். எங்கள் தேசத்தில் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுடைய கால்படாத களங்களே இல்லை என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தை விட்டு எங்களுடைய தலைவர் மணலாற்றுக்கு வந்தபோது பசீலனால் தலைவருக்கு உதவியாக புடம் போட்டு அனுப்பப்பட்டவர்தான் பால்ராஜ் அவர்கள்.

95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நின்றபோது 50 நாட்களாக தொடர்ச்சியான போர் ஒன்றுக்கு தளபதிகளும் போராளிகளும் முகம் கொடுத்து நின்றார்கள். சிங்களப்படைகள் சூரிய கதிரென்கின்ற நடவடிக்கையோடு யாழ் மண்ணை கைப்பற்ற முற்பட்ட போது 50 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியான போரிலே எங்கள் தளபதிகளும் போராளிகளும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே தந்திரோபாய பின்வாங்கல் ஒன்றும் அங்கே கட்டளையாக இருந்ததென்பதையும் இங்கே நாங்கள் நினைவில் கொள்ளலாம். அந்த நேரத்தில் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் கட்டாய சூழ்நிலையில் வெளியேறிய போதும், ஆனால் பழிவாங்க வேண்டும் என்கின்ற ஓர்மத்தோடு தான் தமிழர் சேனை பின்வாங்கி இருந்தது. அதேபோல பால்ராஜ் அவர்களின் சொந்த மாவட்டமான முல்லைத்தீவில் இருக்கின்ற முகாமையும் அங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான சிங்கள இராணுவத்தையும் மண்ணை விட்டு நிரந்தரமாக அகற்றுகின்ற பொறுப்பை பால்ராஜ் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் கட்டளையாக கொடுத்தார். அதற்கான பயிற்சி எடுக்கின்ற ஒவ்வொரு அணிகளிலும் போராளிகளுடைய உள உரனை அதிகரிப்பதற்காக மிகவும் கடுமையாக பால்ராஜ் அவர்கள் உழைத்திருந்தார். உண்மையில் ஓயாதலைகள் ஒன்று என்கின்ற அந்த நடவடிக்கை 3 நாட்கள் அடங்கிய ஒரு நடவடிக்கையாக மட்டுப்படுத்திவிட முடியாது. முல்லைத்தீவின் அந்த முல்லைச்சமர் வெற்றிக்காக அந்த சண்டையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு படையணிக்கும் மணித்தியால கணக்கான திரும்ப திரும்ப அதை விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி அந்த வெற்றியின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு போராளிகளின் மனங்களிலும் ஆழமாக பதிய வைத்து சாவா அல்லது வாழ்வா என்கின்ற நிலையிலே 2-1 நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே போராளிகளுக்குள் அந்த ஊர்மத்தை விதைத்து அதன் அடிப்படையில் தான் முல்லைத்தீவு சமரிலே ஓயாதலைகள் ஒன்றிலே முல்லைத்தீவு முகாமை முழுமையாக வீழ்த்தி அங்கே இருந்து 1500க்கும் மேற்பட்ட இராணுவ சடலங்களை எங்கள் வீரர்கள் கைப்பற்றுகின்ற அளவுக்கு 1500க்கும் மேற்பட்ட சிங்கள படைகளின் சடலங்களை எங்கள் வீரர்கள் கைப்பற்றுகின்ற அளவுக்கு அந்த சண்டைக்களத்தை வெற்றிகரமாக கையாண்டதில் பால்ராஜ் அவர்களுடைய நீண்டகால உழைப்பு ஒன்று அங்கே இருந்தது. யாழ்ப்பாணத்தை விட்டு வேறு வழியில்லாமல் பின்வாங்கிய போது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு போராளிகளும் தளபதிகளும் உள்ளுக்குள்ளே எடுத்த ஓர்மம் அதாக இருந்தது. தொடர்ச்சியாக இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பிலே சில நேரங்களிலே நித்திரை என்பது கண்களை ஆக்கிரமித்த பொழுதுகளில் அந்த கண்களுக்கு விக்ஸை இமைகளுக்குள் பூசிக்கொண்டு நித்திரையை வரவிடாமல் குறைத்து கொண்டு வரைபடத்திலே குந்தி இருந்து கொண்டு லீமா விளங்கப்படுத்த தொடங்கினால் இராணுவ முகாமை வெற்றி கொண்டு செல்கின்ற உணர்வை போராளிகள் பெற்றுவிடுவார் என்று சூசை அவர்கள் சொல்லுகின்றார். நித்திரை என்பது கண்ணை சுழற்றுகின்ற போதிலும் தொடர்ச்சியான ஓய்வுறக்கம் இல்லாத கணப்பணிகள் தன்னை அவரை ஆட்கொள்கின்ற போது விக்ஸை எடுத்து கண்களின் இமைகளுக்குள்ளே பூசிக்கொண்டு அந்த கண்ணுக்குள் எரிவை உண்டாக்கிவிட்டால் நித்திரை என்கின்ற ஒன்று மறந்து போய் அந்த எரிவுதான் மேலோங்கி நிற்கும். அந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த வரைபடத்திலே குந்தி இருந்து கொண்டு அந்த போர் சம்பந்தமான விடயங்களை போராளிகளுக்கு விளங்கப்படுத்துகின்ற போதே அந்த வெற்றியை போராளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுவைக்க தொடங்குவார்கள் என்று சூசி அவர்கள் பால்ராஜ் அவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடுகின்றார். அப்படியான தொடர்ச்சியான முயற்சிகள்தான் அந்த ஓயாதலைகள் ஒன்றை எங்களுக்கு சாதகமாக்கியது. அந்த ஓயாதலைகள் ஒன்று சாதகமாகியதால் தான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே வன்னியின் ஒவ்வொரு அங்குல நிலங்களையும் எதிரிகளால் பிடிக்கப்பட்ட நிலங்களையெல்லாம் மீண்டும் தமிழர் சேனை கைப்பற்றியதன் பின்னணியிலே முல்லைச்சமரின் வெற்றி என்பது மிக மிக அடிப்படையான ஒன்றாக அமைந்தது. யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பிறகு புலிகளின் கதை முடிந்ததென்று உலகெங்கும் தம்பண்டம் அடித்த சிங்கள படைகளுக்கு பேர் அதிர்ச்சி கொடுத்த ஒரு வைத்தியமாகவும் முல்லைச்சமரின் வெற்றி தேவைப்பட்ட வரலாற்றின் வெற்றியாகவும் அமைந்தது.

பால்ராஜ் அவர்கள் எப்படி தன்னை வளர்த்தெடுத்தவர் பசீலன் என்று ஒவ்வொரு பொழுதுகளிலும் சொல்வாரோ, அதே போலவே தமிழ் ஈழத்தினுடைய ஆகச்சிறந்த போர் தளபதிகளில் ஒருவராக இருந்த தீபன் அவர்கள் முகமாலை போரரங்கிலே எந்த வேளையிலும் எதிரிகளால் வீழ்த்தப்பட முடியாத களமுனையை தன்னுடைய கட்டளைக்கு கீழே வைத்துக் கொண்டு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்ததில் தீபனுக்கு ஒரு அழைக்க முடியாத புகழொன்று இருக்கிறது. அத்தகைய தீபன் அவர்கள் சொல்வது தன்னை வளர்த்தெடுத்தவர் பால்ராஜ் என்று. அத்தகைய தீபன் அவர்கள் சொல்கின்றார்கள், தளபதி பால்ராஜ் அவர்களை பற்றி தீபன் அவர்கள் சொல்கிற போது, தளபதி பால்ராஜ் களத்திலே நின்றால் சிங்கள இராணுவத்துக்கு இரத்தம் உறையும் என்று சொல்கின்றார். விடுதலை போராட்டத்திலே ஒரு போராளியாய் அதி உச்சமாக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த போராட்டத்திலே தனது உழைப்பை அதி உச்சமாக வழங்கிய தளபதியாக பால்ராஜ் அவர்கள் திகழ்ந்தார் என்று தீபன் அவர்கள் கூறியிருக்கின்றார். தளபதி பால்ராஜ் அவர்களை பற்றி குறிப்பிடுவதென்றால், வீரமென்றால் தளபதி பால்ராஜ் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிடலாம் என்று தீபன் அவர்கள் சொல்லுகின்றார். பால்ராஜ் என்கின்ற பெயர் தன்னம்பிக்கையின் மறுவடிவம் என்று தீபன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். 25 ஆண்டுகால போராட்ட களத்திலே ஒரு விடுதலை போராட்டத்தின் அதி உச்சமான சாதனைகளை படைத்து அந்த சாதனைகளை நிகழ்த்தி விடுதலை போராட்டத்தின் திருப்பு முனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த முக்கிய தளபதிகளிலே ஒருவராக பால்ராஜ் அவர்கள் இருந்தார் என்பதையும் தீபன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். பால்ராஜ் அவர்களை ஒவ்வொரு சிங்கள இராணுவத்தினரும் தெரிந்தே வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு பேருக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு பேர் அல்லவா அந்த பேர். அதனால் எப்படியோ தேடி தேடி பால்ராஜ் என்கின்ற அந்த உருவத்தை அவர்கள் தெரிந்தே வைத்திருந்தார்கள். அவ்வளவு தூரத்துக்கு இந்த விடுதலை போராட்டத்திலே எதிரிகளை கலங்கடித்த கதிகலங்க வைத்த அதே வேளையில் எதிரிகளால் போற்றவும் செய்யப்படக்கூடிய தளபதியாக பால்ராஜ் அவர்கள் திகழ்ந்தார். பால்ராஜ் அவர்கள் வெளிநாடொன்றுக்கு சிகிச்சைக்காக சென்று சமாதான காலத்திலே சிங்கள பகுதியால் திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஒன்று வருகிற போது, ஒரு கட்டத்திலே அவர் வந்த பாதை வழியே திடீரென்று சிங்கள படைகளின் தளபதிகள் சூழ்கின்றார்கள். அந்த வேளையிலே பால்ராஜ் அவர்கள் தனக்குள்ளே நினைக்கின்றார், சிங்களவன் வேலையை காட்டிட்டான் என்று. ஆனால் அவ்வாறு அவர் வந்த வழியை மறித்து சூழ்ந்து கொண்ட சிங்களத்தின் தளபதிகள் திடீரென்று அனைவருமே ஒரு நிலைக்கு வந்து தளபதி பால்ராஜ் அவர்களுக்கு இராணுவ மரியாதை செய்தார்கள். ஏனென்றால் தங்கள் வாழ்க்கை காலத்தில் ஒரே ஒரு தடவையாவது நேரடியாக பார்த்துவிட வேண்டும் என்று துடித்த தமிழ் ஈழத்தின் தளபதியாக பால்ராஜ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். சிங்கள தளபதிகள், முதுநிலை தளபதிகள் ஒரே ஒரு தடவையாவது பால்ராஜ் அவர்களை நேரிலே பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டோராக இருந்தார்கள் என்பதை, அத்தகைய அவர் வந்த வழியே அவரை வழிமறித்து அவருக்கான இராணுவ மரியாதை செய்த அந்த சிங்களத்தின் தளபதிகள் பால்ராஜ் அவர்களுக்கு நேரடியாக சொன்ன வார்த்தைகள் இவை. தேசிய தலைவர் அவர்கள், எங்களுடைய தேச விடுதலை போராட்டத்தின் போர் அரங்குகளுக்கான திட்டம் ஒன்றை தேசிய தலைவர் அவர்கள் இட்டுவிட்டால் அந்த தேசிய தலைவரின் திட்டத்தை முழுமையான வெற்றிகரமான திட்டமாக மாற்றுவதற்கு பால்ராஜ் அவர்கள் கொடுக்கின்ற உழைப்பு வார்த்தைகளுக்குள் அகப்பட்டுவிட முடியாத ஒன்று என்பதை தீபன் அவர்கள் சொல்லுகின்றார். தேசிய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டுவிட்டால் அதை 100% செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் தீவிரமாக இறங்கிவிடுவார் தளபதி பால்ராஜ் என்று தீபன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு போராளிகள் ஒவ்வொருதருக்கும் உணர்வூட்டி அவர்கள் எந்த எதிரிகளுக்கு முன்னாலும் பதற்றமில்லாமல், சிங்கள படைகள் எவ்வளவு பேர் குவிந்திருந்தாலும் சிங்கள படைகள் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் அங்கே பதற்றமில்லாமல் நின்று சண்டைகளை பிடிக்கக்கூடிய போராளிகளாக அந்த போராளிகளை உருவேற்றி வைத்திருந்ததில் பால்ராஜ் அவர்களுக்கான அந்த உயர் மதிப்பு என்பது, உயர் தகுதி என்பது வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதாக பொருந்துவிடவில்லை என்பதையும் தளபதி தீபன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.

தளபதி பால்ராஜ் அவருடைய வீரவணக்க நிகழ்விலே தீபன் அவர்கள் குறிப்பிடுகிற போது, தளபதி பால்ராஜ் அவர்களின் இழப்பு என்பது எங்களுக்குள் சோகத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் நாங்கள் சோர்ந்து போய்விட முடியாது. ஏனென்றால் வீரத்தையும் வரலாற்றையும் எங்களுக்கு விதைத்தவரே பால்ராஜ் அவர்கள்தான். அதனால் அவருடைய இழப்பை கண்டு நாங்கள் சோர்ந்துவிட முடியாது. அவருடைய இடத்திலிருந்து அவர் என்னவெல்லாம் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக செய்ய ஆசைப்பட்டாரோ அவை அத்தனையையும் நாங்கள் செய்து முடிப்போம் என்று அந்த வீரவணக்க நிகழ்விலே தளபதி தீபன் அவர்கள் சூளுரைத்தது என்பதும் இன்றைக்கு மறக்க முடியாத ஒன்றாக கண்களுக்குள் நிற்கிறது.

பாலராஜ் அவருடைய இழப்பை ஒட்டியதாக தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் விடுத்த அறிக்கை ஒன்றையும் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எமது அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, விடுதலைக்கான நீண்ட பயணத்திலே எமது சுதந்திர இயக்கம் எத்தனையோ அற்புதமான தியாகங்களை புரிந்திருக்கிறது, எத்தனையோ வீர காவியங்களை படைத்திருக்கிறது, எண்ணற்ற சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது, மகத்தான இராணுவ வெற்றிகளை குவித்திருக்கிறது. இந்த இமாலய வெற்றிகள் பலவற்றுக்கு நடுநாயகமாக நின்று எமது சண்டை அணிகளையும் மரபு படை அணிகளையும் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி சமராடிய எமது வீர தளபதி என்று எம்மோடு இல்லை. இவரது இழப்பால் எமது தேசம் ஆற்ற முடியாத துயரத்தில் ஆழ்ந்து வேதனையிலும் இன்று மூழ்கி கிடக்கிறது. பொதுவாகவே விடுதலை லட்சியத்தில் பிடிப்பு ஏற்பட்டுவிட்டால் எமக்கு துன்ப துயரங்கள் தெரிவது இல்லை, வேதனைகள் புரிவது இல்லை, உடல் உபாதைகள் அழுத்துவது இல்லை, இயற்கை கூட குறுக்கே நிற்பதும் இல்லை. எனது அன்பு தளபதி பிரிகேடியர் பால்ராஜுக்கும் அப்படித்தான். ஓயாது குமுறுகின்ற சமர்க்களங்களையெல்லாம் அவன் ஓய்வில்லாமல் உறக்கமில்லாமல் எதிர்கொண்டான். அங்கு இரவு பகல் பாராமல் செயல்பட்டான். கொட்டும் மழையும் கோடையின் கொளுத்தும் வெயிலும் அவனை கட்டிப்போட்டது கிடையாது. கொடிய சண்டைக்களங்களிலெல்லாம் எத்தனையோ துன்பங்களை சுமந்தவாறு, எத்தனையோ நெருக்கடிகளை சமாளித்தவாறு, எத்தனையோ ஆபத்துக்களை எதிர்கொண்டவாறு அபாரமான மன உறுதியோடு அவன் போராடினான். தலை சிறந்த போர்த்தளபதி என்கின்ற வகையில் நான் அவனை ஆழமாக நேசித்தேன். அவன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்தேன். அவன் அறிமுகமாகிய நாளிலிருந்து அவனுள் அபூர்வமான போர் பண்புகளும் போர்க்குணங்களும் இயற்கையாகவே நிறைந்து கிடப்பதை நான் கண்டுகொண்டேன். ஆற்றல் மிக்க, ஆளுமமிக்க லட்சிய போராளியாக அவனை நான் வளர்த்தெடுத்தேன். அபாரமான துணிவும் அசுர வேகமும் சிறந்த தாக்குதல் உத்திகளும் நேர்த்தியாக படை நகர்த்துகின்ற ஆற்றலும் கட்டுக்குலையாத குறிதவறாத செயல்பாடுகளுமாக அவன் வெளிப்படுத்திய போர் பண்புகள் எமது எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுத்தது. அதே நேரம் எமது போராளிகளின் மனோதிடத்தையும் லட்சிய உறுதிகளையும் மேலும் உரமாக்கியது. எமது மக்களுக்கு பெரும் வெற்றிகளை தேடித்தந்தது பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களின் வழிநடத்தல்கள். பிரிகேடியர் பால்ராஜ் எம்மை விட்டு எங்கும் போய்விடவில்லை. எமது தேசத்தின் சுதந்திர மூச்சாக எம்மையெல்லாம் உள்ளிருந்து இயக்குகின்ற லட்சிய நெருப்பாக அவன் என்றும் எம்முள் எரிந்து கொண்டே இருப்பான். இது தமிழ் ஈழத்தினுடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். பால்ராஜ் அவர்களுடைய வீரவணக்க நிகழ்வையொட்டி வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்ட விடயங்கள் என்பதையும் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.

0: எத்தனையோ விதமான உதவிகளை இந்த போராட்டத்துக்காக செய்தார். முழு உலகமும் எங்களுக்கு உதவி செய்தன்றது, ஆதரவு கொடுத்துக்கன்றது. அப்ப நேரடியா இந்த யுத்தத்தில கலந்து கொள்றா யார் கலந்து கொள்றது? இந்த வன்னி பெருநில பரப்பில் இருக்கிற 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்குன்னா, அப்ப 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கிற இல்ல சகல மாவட்டங்களில் உள்ள மக்களும் இருக்கணும், வன்னி மக்களும் இருக்கணும், எல்லாரும் இணைந்து இந்த போராட்டத்தில போராளியாகவோ அல்லது வந்து துணைப்படை வீரர்களாகவோ தலைவர்களால இன்று தேசிய துணைப்படை என்று ஒரு துணைப்படை உருவாக்கப்பட்டிருக்குது. அவர் சரியான முறையில சரியா திட்டத்தின்படி சரியான பிளானாக சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள கட்டுக்கோப்புக்குள்ள இந்த துணைப்படையை இணைச்சிருக்கிறார். எங்களோட தேசிய படையோட சேர்த்து ஒரு பக்க படையாக இந்த துணைப்படை தேசிய படையாக இணைக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் இதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கோ, எங்களுக்கு இந்த ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுங்கோ, எங்களோட பொருளாதாரம் நீங்கி எங்களோட குஞ்சு குழந்தைகள் நிம்மதியாக இந்த நாட்டில் வாழணுமா என்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த போராட்டத்தில் இணைய வேணும். ஏனென்றால் ஆளுநரையில சமபலமாக இருக்கிறோம், கனரக ஆயுதத்தில் சமபலமாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று ஆள் பற்றாக்குறை எங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும். எதிரிடம் இல்லாத பிஜும் பலம் ஒன்று இருக்குது, மனோபலம். அந்த மனோபலம் இருக்க மட்டும் எங்களை உசுப்ப முடியாது, எங்களை யாராலையும் முடிய யாராலையும் நின்று தாக்கு பிடிக்க முடியாது. சந்திரிகாவுடைய ஆமையை பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்புக்காக ஒரு அழிப்புக்காக தமிழன் வீரத்துக்காக தமிழனுக்கு என்ற நாட்டுக்காக நாங்கள் போராடிக்கின்றிருக்கிறோம். நாங்கள் சம்பளத்துக்காக போராடையில்லை, நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். 17,000 மேற்பட்ட எங்களுடைய சௌரங்கள் எங்களுடைய போர் வீரர்கள் வீரச்சாவை தலைவி கண்டிருக்கிறோம். மற்ற 50,000 மேற்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே இந்த தியாகம், இந்த தர்மம், இந்த ஈகமங்களை விடாது, இந்த லட்சியம், இந்த நேர்மை நிச்சயமாக எங்களை வெல்ல வைக்கும், வெண்டே தீர்வோம்.
1: நமது பாலராஜ் அவருடைய குரலே அந்த வார்த்தைகளை கேட்டீர்கள். சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பாலராஜ் அவருடைய நினைவேந்தலுக்குரிய நாளாக இன்று நாள் இருக்கிறது. அவருடைய சொந்த பேர் பாலசேகரம் கந்தையா என்பது. கொக்குத்தொடுவாய் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொக்குத்தொடுவாய் என்பது அவருடைய பிறந்த ஊர். 2008 ஆண்டு 5ஆம் மாதம் இதே நாள் 20ஆம் நாளிலே அவர் அதாவது சாவை தழுவினார். மாரடைப்பினால் அவர் சாவை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் தேச விடுதலைக்காக சுழன்றடித்த ஒரு புயல் காற்றை பற்றி நான் வெறுமனே ஒரு அரை மணி நேரத்திலே ஒரு மணி நேரத்திலே சொல்லிவிட முடியாது. அந்த வரலாற்றை அந்த வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது. நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தளபதிகள், ஒவ்வொரு போராளிகள் அவர் பற்றி சொல்லிய விடயங்கள்

அவர்களுக்குள் அதை விதைத்து எப்படியெல்லாம் அந்த களமுனையின் 34 நாட்களுக்கு மேலாக தக்க வைத்துக் கொண்டார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லா விடயங்களும் காற்று வழியிலே பேசிவிட முடியாது என்கின்ற போதிலும் இன்னும் பல விடயங்கள் அவர் பற்றிய ஆக்கப்பூர்வமான அற்புதமான மயிர் கூச்சரியம் என்று சொல்வார்களே வார்த்தையில், அந்த அளவுக்கு கேட்கிற போதே புல்லரித்து விடக்கூடிய, கேட்கிற போதே உள்ளுக்குள்ளே வீரம் விளைந்து விடக்கூடிய அந்த அற்புதங்கள் எல்லாம் அவர் பற்றிய விடயங்களாக இருக்கிறது. நேரிலே பார்த்தவைகள், அறிந்தவைகள் மற்றும் அவர் குறித்த வரலாற்றின் தடங்களிலே ஆவண பக்கங்களிலே கிடைக்கின்ற பல்வேறு விடயங்கள் என்று பகிரக்குள்ள பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அவர் சிங்கள இராணுவத்துக்கு மட்டும் சிம்ம சொப்பனமாக திகழவில்லை. சிங்கள இராணுவத்தை மட்டும் அவர் எதிர்கொண்டு போராடவில்லை. குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்னது போல ஆனரவ் என்கின்ற தளத்தை வெற்றி கொண்டது என்பது சிங்கள இராணுவத்தை வெற்றி கொண்டது மட்டுமல்ல, சிங்கள இராணுவத்துக்கு அங்கே உளவியல் சிந்தனைகளை வகுத்து கொடுத்து, இராணுவ மூலோபாயங்களை வகுத்து கொடுத்து, பெருமளவு ஆயுத தளவாடங்களை கொடுத்து வீழ்த்தப்பட முடியாத ஒரு களம் என்று அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் சான்றிதழ் கொடுத்த தளம்தான் அந்த ஆனரவு தளம். அத்தகைய அமெரிக்காவாலும் பிரித்தானியாவாலும் வீழ்த்தப்பட முடியாத தளம் என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்ட தளத்தைத்தான் பால்ராஜ் அவர்கள் வீழ்த்தி காட்டினார். அதனால்தான் எப்படி அது நிகழ்ந்தது என்கின்ற அந்த கேள்விக்கான விடை காண முடியாமல் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் தேடியது அந்த விடையை. அதே வேளையில் தான் எல்லோரும் சொல்வது போல வேறு வேறு காரணங்கள் பல இருந்தாலும் அதிலே முக்கியமான காரணமாக விடுதலை புலிகளை அழித்தொழிக்க வேண்டுமென்று வல்லாதிக்க சக்திகள் நினைத்ததனுடைய மிக முக்கியமான வடிவங்களிலே ஒன்று இந்த கூடாரப்பு தரையிறக்கம் என்கின்ற ஒன்று. எந்த நம்பிக்கையில் பால்ராஜ் என்கின்ற ஆகச்சிறந்த வீரனை தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த இடத்திலே இறக்கினார் என்கின்ற கேள்விக்கான விடைதான். அந்த விடை அதிர்ச்சிகரமான ஒரு விடையாக இருந்தபோதுதான் இவர்கள் இனியும் இவர்களை விடக்கூடாது, அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எந்த ஒரு தலைவனும் பால்ராஜ் போன்ற ஒரு தளபதியை திரும்பி வர முடியாத ஒரு களத்துக்குள்ளே இறக்க மாட்டான் என்பது விதி. ஆனால் தலைவர் பால்ராஜை இறக்கினார். ஏனென்றால் பால்ராஜ் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை, இவனால் இது செய்து முடிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு வீரத்தின் விளைநிலமாக இருந்த ஒருவனை எங்கள் தேசம் கொண்டதையும், அவரை உருவாக்கிய தலைவனாக எங்கள் தலைவர் இருந்ததையும், அவர் வழியே நிற்கக்கூடிய பல நூறு போராளிகள், பல்லாயிரம் போராளிகள், பல நூறு தளபதிகள் அங்கே எழுச்சி கொண்டிருந்ததையும் இந்த உலகம் அங்கீகரிக்க தயாராக இல்லை, அதை ஜீரணிக்க தயாராக இல்லை. ஆகச்சிறந்த ஒழுக்கம், ஆகச்சிறந்த விடுதலை பெற்று, ஆகச்சிறந்த போரியல் பண்புகள், ஆகச்சிறந்த தந்திரோபாயங்கள், ஆகச்சிறந்த ஒழுக்கம், கட்டமைப்பு என்று பல வழிகளிலும் உலகத்திலே சிறந்து விளங்கிய ஒரு தேசத்தின் பிள்ளைகளாக எங்கள் தேசத்தினுடைய மாவீரர்கள், எங்களுடைய தலைவர், எங்களுடைய போராளிகள் இருந்தார்கள். எனவே எல்லாவற்றிலும் ஆகச்சிறந்த தேசமாக தமிழீழம் என்கின்ற தேசம் என்கின்ற ஒன்று அமைவதை, ஊழலற்ற தேசமாக, கண்ணியமான தேசமாக, ஒழுக்கத்தில் சிறந்த தேசமாக, இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தேசமாக தமிழ் ஈழம் என்கின்ற ஒரு தேசம் மலர்வதை ஊழல்வாதிகளால் அல்லது சர்வாதிகார அரச பயங்கரவாதத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதனால்தான் அவர்கள் கூண்டோடு சேர்ந்து, எல்லோருமாக சேர்ந்து இதை அழித்தொழிக்க முடிவு செய்தார்கள். சமாதானம் பேசி, சமாதான பொறிக்குள் வரவைத்து, அதன் மூலமாக தேச விடுதலையின் எங்களுடைய பாதையை மௌனிப்புக்கு உள்ளாக்கினார்கள். இன்று உலகெங்கும் சத்தியத்தின் வழியிலே எங்கள் நீதிக்காக நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையில் உலகத்தில் வாழக்கூடிய நாடுகளிலே அந்த நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே நாங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் நீதிக்கான பயணத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் என்கின்ற நினைவுகளை சுமந்து நிற்கின்ற இந்த மாதம், அந்த மாதம் எங்கள் கைகளிலே தருகின்ற ஒரு பெரும் பொறுப்பு என்பது நீதிக்கான பயணத்தில் எங்களை இணைப்பது. இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக, எங்கள் தேசத்திலே நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளுக்காக, நாங்கள் வாழக்கூடிய நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே அமைதியின் வழியிலே, அகிம்சையின் வழியிலே, சத்தியத்தின் வழியிலே இந்த உலகத்தின் மனச்சாட்சியோடு பேசுவது எங்கள் கைகளிலே இருக்கின்ற ஒரு சத்தியத்தின் வழியாக இருக்கிறது.
மெல்ல மெல்ல எங்கள் பக்கத்தில் பார்வையை திருப்பக்கூடிய இந்த உலகத்தின் மனச்சாட்சியோடு இன்னும் இறுக இறுக அவர்களின் கதவுகளை தட்டி நாங்கள் பேசுகிற போது

ஏதோ ஒரு நாள் அவர்களின் மௌனங்களை கலைத்து எங்களுக்கான குரல்களாக அவர்களை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த கடமை என்பது எங்கள் கைகளிலே காலம் தந்திருக்கின்ற கடமை. இந்த கடமை என்பது நிலத்திலும் புலத்திலும் தமிழகத்திலுமாக வாழக்கூடிய ஒவ்வொரு இனப்பற்றுள்ள மொழிப்பற்றுள்ள தாயகப்பற்றுள்ள ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய கடமையாக அமைகிறது. மாவீரர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே அகவணக்கம் செய்வதோடு இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் மக்களுக்கும் அகவணக்கம் செய்து நிற்கின்றோம். தொடர்கின்ற காலையில் நேர்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165935055

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 Elico.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

0: இது உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கின்ற நேரம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அருள்குமார், நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம்.
1: முதலாவது எங்களோட ஈழத்தின் போது வீரச்சாவை தழுவி கொண்ட மாவீரர்களுக்கும், இன்றைய தினம் வீரச்சாவை தழுவி கொண்ட பிரிகேடியர் பால்ராஜன் அவர்களுக்கும், மற்றது இந்திய ராணுவத்தாலையும் ஸ்ரீலங்கா ராணுவத்தாலும் இன படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக எனது ஈக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கும் பாடம் எங்கள் ஈழ அந்த பாடல் கேட்போம்.
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: அந்த பாடல் செந்தூர் நலகையா பாடிய பாடலாக ஒலித்தது. நேரம் 4:24 நிமிடம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பும் காட்டிலே 4:27 நிமிடம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
7: அதிகாலை வணக்கம் அருண், சுதா வாய்க்கும்.
0: வணக்கம் சுதா, நலம் தானே நீங்கள்?
7: நீங்க எப்படி?
0: நலமா இருக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
7: நன்றி. எனக்கு
0: உங்கள் தெரிவாக அந்த பாடல் நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: அந்த பாடல்களாம் அறிவித்துறைக்காக பல்ராம் மற்றும் நரேஷ் ஐயர் குழுவினர் பாடிய பாடலாக இருந்தது. பா விஜயின் வரிகளில் ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் உருவாகிய பாடல் அந்த பாடல்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
2: வீட்டுக்கு தேவையான தளபாடங்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது. தி பிரிக் அவுட்லெட், 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வார இறுதியில் $150 கிப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 4167511.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000, 416-489-2000. GTA கிரெடிட்.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
5: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 தொடக்கம், 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிழை பாடல்கள். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
6: வணக்கம் மகாராஜா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறேன் மகாராஜா. நீங்கள் எப்படி? நலம் தானே?
6: நலமா இருக்கின்றேன்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்கள்?
6: அதற்கு முதல் எங்கள் படத்தளபதி பாலராஜ் அவர்களுக்கும், முள்ளிவாய்க்கால் உயிரிழந்த மக்கள், மாவீரர் அனைவர்களுக்கும் எனது அகை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கந்தர் கூட்டம் அந்த பாட்டை
0: ஒலிக்கின்றது உங்கள் தெளிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: அந்த பாடல் ராட்டி ஆதித்தன் வரிகள் அமைத்து பாடியது. பாடலுக்கான இசை ஸ்டீவ் கிளிப்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
2: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: Everything okay, no problem andichinam
7: bar kalam closing da tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155, 416-268-0155.
9: டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: இரவு 4:43 நிமிடம் மலைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். மலைப்பிரி வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலம், நீங்கள் எப்படி?
10: நலமா இருக்கிறேன் அண்ணா.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
10: சத்ய திருமான் படத்துல இருந்து இந்த பாடல் போதுமா? அந்த பாடல கேட்போம். அதுக்கு முன்னாடி அது மாவீரர்களுக்கும் இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மத ஆவணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலுக்கு
0: ஒரு பாடல் கேளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
10: நன்றி.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3
1: எஃப்எம். மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள் த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்டர்ன் ப்ளோ.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
8: உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பில் வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: தர்மா கைக்கரன்.
8: சொல்லுங்க.
9: திருப்திகளை ஒன்று சேருங்கன்ற பாடல் நீங்க போறீங்களா?
8: நிச்சயமாக உங்கள் தெளிவாக அந்த பாடலை வழங்க முடியும். உங்களுக்கான பாடலாக அது இது எங்கள் பூமி திரைப்படத்தில் ஒழிக்கிற பாடலாக இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
9: அனைத்து மகவீர எல்லாருக்கும் கேட்டுக் கொள்றேன்.
8: சரி, நன்றி. ஒழிக்கிறது பாடல் கேளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
9: ஓகே, பாய் பாய்.
10: சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள்.
8: இது டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
10: சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், இந்த ஜெகத்தை ஜெயிக்க வா.

அடுப்பை கரையானரிக்கும் அழுது ஒதுங்கி கிடந்தான் உங்கள் அடுப்பு.

சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், இந்த ஜெகத்தை ஜெயிக்க வாருங்கள். கொட்டம் அடித்த குள்ள நரிகளின் ரத்தம்

இனிய தாலியை அறுத்தார். கணவன் இருக்கும் போதே கயவர் கட்டிய தாலியை அறுத்தார். கண்ணீர் விட்டது குழந்தை அதனை காலில் போட்டு மிதித்தார். வெளுக்க போகுது கிழக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, ஜூலை 4, விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில், Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிலை பாடல்கள். நேரம் 4:56 நிமிடம். நிகழ்ச்சியின் நிறைவாக யாரென்று பேசலாம் இந்த வெளியிலே அழைப்பிலே? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கள் சிவானந்தன், என்ன பாடல் உங்கள் திரிவாக்க போறீங்க?
1: நான் சீர்காழி சவுந்தரராஜ் பாட்டு
0: ஒலிக்கிறது உங்கள் திரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி
0: வணக்கம். ஒலிக்கிற பாடல் இது சீர்காழி சிவ சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி சுசில் ஆகியோர் பாடிய பாடலாக ஒலிக்கிறது. ஒலிக்கின்ற இந்த பாடலோடு அதிகாலை பொழுது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. இந்த பாடலோடு நானும் விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இன்னொரு நாளில் காற்றலை வழியை உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளிலே ராம் பிரசன் இணைந்திருப்பார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி வணக்கம் நேர்களே.

நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். இன்று மே மாதம் 20 தேதி 2026 புதன்கிழமை.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு பிரச்சினையையும் ராணுவ மோதல்கள் மூலம் தீர்க்க முடியாது என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா பரவல் காரணமாக கொங்கோவுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு கனடா பயண ஆலோசனையை வழங்கியிருக்கின்றது. ஈரானுடனான போரை அமெரிக்கா கையாண்ட விதம் குறித்து கேள்வி எழுப்பிய ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை சென்டகாம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் கடுமையாக சாடியிருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே, நவம்பர் மாதம் வரை தேவையான எரிபொருள் கொள்வனவுகளுக்காக முன்பதிவுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்கமைய அமெரிக்காவில் இருந்து 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் தாங்கிய கப்பல் இம்மாதம் 28 இலங்கையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மற்றொரு மசகு எண்ணெய் கப்பல் இம்மாதம் 31 இலங்கையை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் தற்பொழுது இலங்கையின் எரிபொருள் நுகர்வு குறைந்திருப்பதாகவும் மயூர நெத்திக்குமாரகே இதன்போது சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த குழு முன்னிலையில் நாளை முன்னிலையாகுமாறு தமக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் தங்களது ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்குமான அமைச்சர் விஜிதர் ஹேரத் தலைமையில் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழு ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் அண்மையில் சட்டமா அதிபர் திணைக்களமும் இந்த விசேட குழு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. அதன்போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட ரீதியிலான தடைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த குழுவினரால் அறிவுறுத்தப்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் மீது தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக சுங்க இறக்குமதி வரி தொடர்பான கட்டளைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்பொழுது நிலை வரும் ஆயுத மோதல் நிலைமைகள் காரணமாக இறக்குமதி செலவுகள் கணிசமாக அதிகரித்திருப்பதால் அது தேசிய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை கருத்தில் கொண்டு இந்த மேலதிக வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் விடுதலை புலிகளுடனேயே யுத்தம் செய்ததாகவும் அது தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல என்று நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது இலங்கையின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவே தாம் யுத்தம் செய்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எந்த வகையான சவால்கள் வந்தாலும் நாட்டின் ஒருமைப்பாட்டை

0: எந்த ஒரு பிரச்சனையையும் ராணுவ மோதல்கள் மூலம் தீர்க்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டு நோர்வே நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு தலைநகர் ஓஸ்லோவில் பிரதமர் ஜோனஸ் காரை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரண்டு நாட்டு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மேற்காசிய நெருக்கடியை யுக்ரைனில் தொடரும் மோதலையும் தணிப்பதற்கு பேச்சுவார்த்தையின் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். யுக்ரைன் மற்றும் மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட ஒவ்வொரு முயற்சியும் இரண்டு நாடுகளுக்கும் ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் வளர்ந்து வரும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கு உலகளாவிய நிறுவனங்களை சீர்திருத்துவது இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் 900,000 பேர் தேர்வெழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தேர்வு முடிவுகளை பாடசாலை கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டிருக்கின்றார். 900,000 பேர் எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவர்கள் 92.15% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: மத்திய அமெரிக்க நாடுகளில் தொடர்ந்து பரவி வரும் எபோலா நோய் தொற்று காரணமாக கொங்கு ஜென்னாய் குடியரசின் இடூரி மற்றும் வடக்கு கீவு மாகாணங்களுக்கு அத்தியாவசியமான பயணங்களை தவிர்க்குமாறு கனடா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. எபோலா ஒரு வகையான பண்டி பைகோ வைரஸ் பரவியதைத் தொடர்ந்து கொங்கோ மற்றும் அதன் அண்டை நாடான உகண்டாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய் தொற்றை உலக சுகாதார அமைப்பு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்திருக்கின்றது. இந்த நோய்க்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சைகளோ இல்லை. மே 19 நிலவரப்படி கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகண்டாவில் 536 சந்தேகப்படும் எபோலா நோயாளிகள் பதிவாகியிருப்பதாகவும், 105 சந்தேகத்துக்கிடமான நோயாளிகள், 34 உறுதி செய்யப்பட்ட நோயாளிகள் மற்றும் 134 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 24 முதல் 48 மணி நேரத்துக்குள் 26 புதிய தொற்றுகள் உறுதி செய்யப்பட்ட நோயாளிகளும் 143 புதிய நோயாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பொது சுகாதார முகமை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை விருந்தினர்களாக ஈர்ப்பதற்காக பொய்யான வாக்குறுதிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சிலர் கூறி எதிர்ப்பு வெளியிட்டதைத் தொடர்ந்து பழங்குடியினர் பிரச்சினைகள் குறித்த ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை நிறுத்தியிருப்பதாக சிபிசி செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. தங்கள் செய்தி நிறுவனத்துக்கு ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கும் ஏற்கனவே உள்ள காணொலி காட்சிகளை மதிப்பீடு செய்வதற்கும் பொது ஒளிபரப்பு நிறுவமான சிபிசி நோத் டேல்ஸ் என்ற நிகழ்ச்சியை ரத்து செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது. ஈராக்கின் போரின் போது பணியாற்றிய முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரியான மோல்டன் தம்பிடம் இப்பொழுது அணுசக்தி ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்றும், ஹோமோஸ் நீரினை போக்குவரத்து சிறந்த நிலையில் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த போர் எதிர்பார்த்தபடி சிறப்பாக செல்வதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர், இந்த தவறுக்காக இன்னும் எத்தனை அமெரிக்கர்களை உயிரிழக்க செய்ய வேண்டும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார். இதற்கு கருத்து தெரிவித்த பிராட் கூப்பர், அறிக்கை முற்றிலும் பொருத்தமற்ற ஒன்று என்று கருதுவதாக தெரிவித்திருக்கின்றார். விசாரணை அமர்வின் முன்னதாக ஈரானுடனான போரில் அமெரிக்கா தனது அனைத்து ராணுவ இலக்குகளையும் அடைந்துவிட்டதாக கூப்பர் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் தங்கள் பரந்த அளவிலான எதிர்பாராத சூழல்களை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சுற்றுலா பயணிகளுக்கான விசா இல்லா நுழைவுக்கால அவகாசத்தை தாய்லாந்து அரசாங்கம் அதிரடியாக குறைத்திருக்கின்றது. 2024 ஜூலை முதல் நடைமுறையில் இருந்த 60 விசா சலுகை இனி மாற்றியமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சுற்றுலா பயணிகள் அதிகபட்சம் 30 மட்டுமே விசா இன்றி தங்க முடியும். சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு இந்த அனுமதி 15 குறைக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரைவழி எல்லைகள் வழியாக ஆண்டுக்கு 2 மட்டுமே விசா இன்றி நுழைய முடியும் என்ற பழைய கட்டுப்பாடு மீண்டும் கொண்டுவரப்படுகின்றது. விசா சலுகையை தவறாக பயன்படுத்தி

விரோதமான முறையில் தங்கியிருத்தல், போதைப்பொருள் கடத்தல், மனித கடத்தல் மற்றும் அனுமதியின்றி தொழில்களில் ஈடுபடுதல் போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க பேச்சாளர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை முக்கியமானது என்றாலும் நாட்டின் பாதுகாப்பு கருதி இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்ததாகவும், உண்மையான சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்கள் போதுமானது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த மாற்றம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு பிரச்சினையும் ராணுவ மோதல்கள் மூலம் தீர்க்க முடியாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா பரவல் காரணமாக கொங்கோவுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு கனடா பயண ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. ஈரானுடனான போரை அமெரிக்கா கையாண்ட விதம் குறித்து கேள்வி எழுப்பிய ஜனநாயக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ட்கோம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் அதனை கடுமையாக சாடியிருக்கின்றார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்கள்
2: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 9052708800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462. 416-990-2462.
7: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் அதிகாலை ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 13°C, முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 18°C, குறைந்த வெப்பநிலை 6°C. தொடர்ந்து நேர்கள் இறையோசை கேட்கலாம்.

0: 5:39 நிமிடம் நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிறைவாக ஒலித்த பாடல் அப்துல் பரகத் பாடிய இஸ்லாமிய கீதம். விளம்பரங்களைத் தொடர்ந்து நேர்கள் விடியல் கேட்கலாம்.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maattavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155. அனைத்தும் 30% முதல் 75% விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்ட் என் ப்ளோ அவுட் சேல்.
5: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

நம் தவறுகளை பிறர் பெருதிப்படுத்தாமல் இருக்க என்ன வழி? செய்தது எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என எல்லோருமே எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு நியாயமான மனித உணர்வுதான். ஆனால் தவறு எத்தகையது? சாதாரணமானதா, கடுமையானதா, வேண்டுமென்று உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதா, அல்லது தெரியாமல் நடந்த தவறா என்பதை பொறுத்தே பிறர் அதை பெரிதுபடுத்துவதும் பெரிதுபடுத்தாததும் அடங்கியிருக்கிறது. இமாலய தவறு என்றால் அது தெரிந்து செய்யப்பட்டாலும் தெரியாமல் செய்யப்பட்டாலும் மன்னிக்கப்பட முடியாது. அதற்குரிய விளைவுகளை அல்லது தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். சிறு சிறு தவறுகள் என்று சொல்லப்படுவதற்கும் இமாலய தவறுகளுக்கும் இடைப்பட்ட தவறுகளை பொறுத்தவரை செய்யப்பட்ட சூழ்நிலை, அதன் பின்னணி ஆகியவற்றோடு நம்முடைய இயல்பு என்ன, தவறு செய்வதே நம் தொழிலா என்றெல்லாம் பார்த்து இதை பெரிதுபடுத்துவதா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது மிக வேண்டியவர்கள் நம் மீது கொண்டிருக்கும் பிரியத்தின் காரணமாக நம் தவறுகளை வேறு வழியின்றி பெரிதுபடுத்தாமல் இருக்கலாம். ஆனால் முன்பின் தெரியாதவர்களிடத்தில் இத்தகைய ஒரு சலுகையை நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே முன்பின் தெரியாதவர்கள் விஷயத்தில் நாம் சற்று கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒருவேளை இத்தகைய விழிப்பை மீறி தவறு நடந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலையில் நான் செய்தது பெரிய தவறு, தவறு செய்வது மனித இயல்புதானே, நீங்கள் என்ன என் தவற்றை பெரிதுபடுத்துவது, உங்களால் ஆனதை பார் என்ற விரோத போக்கை கையாளாமல் நடந்துவிட்டது தவறுதான், இதை தயவு செய்து பெரிதுபடுத்தாதீர்கள் என்பதை பேச்சாலும் முக வெளிப்பாடுகளாலும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். தவறு நடந்ததை பற்றி வருத்தப்படுகின்றோம், தவறுதான் என்பதை நன்கு உணர்கின்றோம், அவர்களுடைய கருணை பார்வையை எதிர்பார்க்கின்றோம் என்பதை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்தி விட்டோமே. ஆனால் நம்முடைய தவறுகளை புதியவர்கள் கூட பெரிதுபடுத்த மாட்டார்கள். மாறாக நேர் விரோத போக்கை கடைபிடித்து என்னவோ கொலை செய்த மாதிரி அல்லவா என்னை நடத்துகிறீர்கள் என்கின்ற பாணியில் போனால் நம்முடைய ஒரு சாதாரண தவறு கூட கொலை குற்றத்துக்கு இணையாக பெரிதுபடுத்தப்படும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இறுதியாக ஒன்று, இது நமக்கு மிக வேண்டியவர்கள் வட்டத்துக்கே அதிகம் பொருந்தும். வங்கியில் ஒரு கணிசமான தொகையை சேர்த்து வைத்திருந்து ஒரு சிறு தொகையை இறக்கினால் எப்படி அது ஒரு பொருட்டில்லையோ, அதுபோல் நாம் பல வழியாலும் நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருந்தோமானால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது. பாவம், ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது, அவர் அப்படிப்பட்டவரே இல்லை என நமக்காக பிறந்து பேசும் சூழ்நிலை நிச்சயம் உருவாகும். நம் தவறுகளை பிறர் பெரிதுபடுத்தாமல் இருக்க என்ன வழி? நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மெலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலித்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் பாடியது. பாடல் வரிகள் திருக்குமரன். எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. இன்று பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகின்ற CMRTVA நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். 6 மணிக்கு நேர்கள் இந்த மனத்தியாளத்திற்கான தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-6-7-7-2
5: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

பிசாசால் பிடித்து தென்னை கண்ணால் வெறுட்டி முளையால் மயக்கி கடிதடத்து

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 100.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதல் 9 மணி வரை சிஎம்ஆர் காற்றலையில் நேர்கள் இனிய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இன்று மே மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து விளங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் வரை இனி ஒருபோதும் நாட்டில் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழியை இலங்கை ஜனாதிபதி வழங்க வேண்டுமென்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட புதிய நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 342 ரூபாவை கடந்து பாரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயினால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதிலும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை கோரி மருந்து கடைகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்திருக்கின்றார். பெங்களூருவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு அக்டோபர் முதல் புதிய நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடா எல்லைச்சேவை முகமையின் ஊழியர்களை பிரதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் குடிவரவு தடுப்பு மையங்களுக்காக தனியார் துறை காவலர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்த அந்த முகமைக்கு மத்திய அரசு நிதி வழங்கும் முடிவினால் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசாங்கத்தின் முழு கவனமும் பிரிவினைவாத முதல்வர்களுக்கு கிடைத்தால் கனடாவால் செயல்பட முடியாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஐரோப்பாவுக்கான ராணுவ படையணியை குறைத்திருக்கின்றது. போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் இருதரப்பினருக்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட சுங்கவரி தற்காலிக ஒப்பந்தத்தை நீடிக்க கோருவதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யா நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உள்ளடக்கிய 3 நாள் அணு ஆயுதப் பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவுக்கான $428 மில்லியன் மதிப்புள்ள 2 முக்கிய ராணுவாதரவு ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதலை வழங்கியிருக்கின்றது.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இது வரலாற்று மிக்க சந்திப்பாக அமைந்ததாக அப்போது ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அதனைத் தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இப்பொழுது சீன தலைநகர் பீஜிங்கை சென்றடைந்து அங்கு சீன ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமாக மீண்டும் பெரிய இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை முன்னெடுக்க ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக சீன தலைவர் ஷி ஜின்பிங்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த ரஷ்ய சீன இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் குறித்து தற்பொழுது பொதுவான புரிதல் ஏற்பட்டிருப்பதாக புட்டினுடைய உதவியாளர் தெரிவித்திருப்பதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இந்த திட்டம் எப்பொழுது நிறைவேறும் என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. பெய்ஜிங்கில் இடம்பெற்ற சந்திப்பில் இரண்டு நாடுகளும் வர்த்தகம், தொழில்நுட்பம் உட்பட்ட துறைகளில்

0: உறவில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய முன்னேற்றமாக இது பார்க்கப்படலாமா என்பது குறித்த தெளிவான தகவல்கள் வெளிவரவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சீனாவினுடைய நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு இல்லாமல் புட்டினுடைய ஆட்சி நீடிப்பதே ஒரு சவாலான விடயமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் சீனா என்பது மிகவும் கவனமாக இந்த விடயங்களை கையாள்வதாகவே பல நிபுணர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். உலக அரங்கில் ரஷ்யாவுக்கு அருகில் இருப்பதை காட்ட சீனா விரும்பினாலும் மிக அருகில் இருப்பது போன்ற தோற்றத்தை தவிர்க்க முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயம் என்பது சீனா மிகுந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஓட்டத்தில் இந்த விடயங்களை கையாள்கின்றதா என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதாக பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது உலகளவில் ஒரு அணு ஆயுத போட்டியை தூண்டும் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் டெஹ்ரான் உடன்பாடு எட்டப்படாதுவிட்டால் கடுமையான ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கு அமெரிக்கா தயார் நிலையில் இருக்கின்றது என்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார்.
1: வரலாற்றில் இன்றைய நாள்
2: மே மாதம் 20ஆம் தேதி 1498 போர்த்துகீச மாலுமி வாஸ்கோ டி காமா இந்தியாவின் கோழிக்கோடு நகரை அடைந்தார். 1570 உலகின் முதலாவது நவீன நிலவரியை அட்லஸை அப்ரஹாம் ஒட்டேரியஸ் வரைந்தார். 1813 நெப்போலியன் போனபெர்ட் பிரெஞ்சு படைகளுடன் ஜெர்மனியின் சக்சோனி நகரில் நுழைந்து ரஷ்யா மற்றும் புருஷிய படைகளுடன் போரில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார். 1869 யாழ்ப்பாணத்தில் தொலைத்தொடர்பு இணைப்பு வேலை நிறைவடைந்தது. 1873 லீவி ஸ்ட்ரோஸ், ஜாக்கப் டேவிஸ் ஆகியோர் இணைந்து செப்புத்தட்டானுடனான நீல ஜீன்ஸுக்கான காப்புரிமத்தை பெற்றனர்.
1: வரலாற்றில் இன்றைய நாள்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905.

தமனின் இசையில் உருவான பாடல் ஒலித்தது. துரும்பவின் தற்போதைய வெப்பநிலை 13°C. சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும் அதிகுடி வெப்பநிலை 18°C. குறைந்த வெப்பநிலை 6°C. நீங்கள் 6:30 இந்த மழைக்காலத்திற்கான தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:30.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
0: ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் வரை இனி ஒருபோதும் நாட்டில் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழியை இலங்கை ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட புதிய நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 342 ரூபாவை கடந்து பாரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயினால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதிலும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை கோரி மருந்து கடைகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்திருக்கின்றார். பெங்களூருவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு 1 அக்டோபர் புதிய நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடா எல்லைச்சேவை முகமையின் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் குடிவரவு தடுப்பு மையங்களுக்காக தனியார் துறை காவலர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்த அந்த முகமைக்கு மத்திய அரசு நிதி வழங்கும் முடிவினால் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசாங்கத்தின் முழு கவனமும் பிரிவினைவாத முதல்வர்களுக்கு கிடைத்தால் கனடாவால் செயல்பட முடியாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஐரோப்பாவுக்கான ராணுவ படையணியை குறைத்திருக்கின்றது. போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் இருதரப்பினருக்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட சுங்கவரி தற்காலிக ஒப்பந்தத்தை நீடிக்க கோருவதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யா நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் 1000கணக்கான ராணுவ வீரர்கள் உள்ளடக்கிய 3 நாள் அணு ஆயுத பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவுக்கான 428 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 2 முக்கிய ராணுவாதரவு ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதலை வழங்கியிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
0: நேரம் காலை 6:34. ஒலிக்கும் இந்த பாடல் இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான பாடல். ஸ்வேதா மோகன் பாடலை பாடுகின்றார்.

0: காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரான்சில் நடைபெறுகின்ற G7 மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கலந்து கொள்ள இருப்பதான செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிழக்கு பிரான்சில் இந்த June 15 முதல் 17 வரை G7 மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு பல்வேறு உலகத் தலைவர்களுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதியினால் அழைப்பு விடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இந்த அழைப்பை நேரடியாக விடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய 80th பிறந்த நாள் வருகின்றது. அந்த பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் இந்த G7 மாநாடு ஆரம்பமாகின்றது. அதில் கலந்து கொள்ள இருப்பதான செய்தியை அவர் உறுதிப்படுத்த இருப்பதாக தற்பொழுது அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. G7 மாநாட்டில் ஈரான் போர் தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவது என்பது தொடர்பான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு மிக முக்கியமாக கனிம விநியோக சங்கிலிகள் மீதான சீனாவினுடைய பிடியை குறைப்பதற்கு ஒப்புக்கொள்வது மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் இதைத் தவிர அமெரிக்க ஏற்றுமதியை ஊக்குவிப்பது போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இந்த மாநாட்டின் போது பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பிப்ரவரி மாத பயணத்தின் போது இந்திய விஜயத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்று பல முக்கிய தலைவர்களோடு இந்த G7 மாநாடு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய உலக நிலவரத்தில் இந்த G7 மாநாட்டின் மூலமான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற தருணத்தில் இந்த மாநாடு நடைபெற இருப்பது மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: கனடா சாய இல்லத்தின் 30th ஆண்டு நிறைவு தின விசேட பஜனை மற்றும் நிகழ்ச்சிகள் மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை இரவு 7:30 முதல், இலக்கம் 67 கொமாண்டோ புலவார்டு யூனிட் இலக்கம் 2 அமைந்திருக்கின்ற கனடா சாய இல்லத்தில் நடைபெறும். 416-568-1221 சாம்பியன் பற்று சமூகம் நடாத்தும் புனித பிலிப்பு நேரியர் திருநாள் திருப்பலி மே மாதம் 23rd சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு, இலக்கம் 131 பேர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற தூய ஆரோக்கிய அன்னைப்பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 647-612-825 ஈனா மயூரநாதனின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு நூல் வெளியீடு மே மாதம் 24th ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு, இலக்கம் 150 பொரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-570-5261
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: கேஜே ஜெயசுதா சுமாரமணன் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை, காலை மணி 6:48.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.

சிவகார்த்திகேயனின் புதிய திரைப்படமான வேலும் மயிலும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒலித்தது. பாடலுக்கான இசையை வழங்கியிருந்தவர் நிவாஸ் கே பிரசன்னா, பாடலை இயற்றியவர் சிவகார்த்திகேயன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் காலை நேர ஒலிபரப்பு புத்தம் புது காலை.

0: சிஎம்ஆர் தமிழகம் இன்று மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: தாயிடமிருந்து சேய்க்கு பரவும் HIV மற்றும் பால்வினை நோய்கள் பரவுவதை தடுத்து அதனை கட்டுப்படுத்தி தொடர்ச்சியாக பேணி வந்தமைக்காக இலங்கைக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் விசேட பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் தற்பொழுது நடைபெற்று வரும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 79வது உலக சுகாதார மாநாட்டின் போதே இந்த சான்றிதழ் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் டெட்ரோட் அதானம் கேப்ரியல் இதற்கான விசேட மதிப்பீட்டு சான்றிதழை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவிடம் நேரடியாக வழங்கினார். உலக சுகாதார அமைப்பினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தரநிலைகள் மற்றும் உலகளாவிய ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இலங்கையின் சுகாதாரத்துறை அடைந்திருக்கின்ற இந்த தொடர்ச்சியான முற்போக்கான முன்னேற்றத்தை சர்வதேச ரீதியில் பாராட்டும் முகமாகவே இந்த விசேட கௌரவம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என வலியுறுத்தி குடத்தனை வடக்கில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் அமெரிக்க மிஷன் தமிழ் கத்தோலிக்க பாடசாலையின் அதிபராக பணியாற்றியவரை சில நாட்களுக்கு முன்னர் கல்வித் திணைக்களம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்திருந்தது. இந்நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தமது பாடசாலைக்கு நியமிக்குமாறு இன்றைய தினம் குறித்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அதிபரை மாற்ற வேண்டாம் என்றும் அதிபரை தற்காலிகமாக மாற்றுவதற்கான காரணம் என்ன என்பது போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த போராட்டத்தில் சுமார் 75க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கிராம மக்கள் நலன் விரும்பிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தின் நிறைவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவதற்கான மகஜர் ஒன்று பாடசாலையின் தற்போதைய பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நச்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை கரும்புகையை வெளியேற்றுவதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 1000 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதாக குறித்த பிரிவின் பணிப்பாளர் தசுன் ஜானக கமகே தெரிவித்திருக்கின்றார். அதிக வாகன பயன்பாடு கொண்ட 12 மாவட்டங்களில் இந்த பரிசோதனைகள் தீவிரமாக்கப்பட்டதாகவும் இதற்காக நடமாடும் குழுக்கள் களமிறக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிக கரும்புரையை வெளியேற்றும் வாகனங்களுக்கு அந்த பழுதுகளை சரி செய்வதற்காக 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள் பழுதுகளை சரிபார்க்க தவறும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அத்தகைய வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வருகின்ற போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ரீதியாக 246 சந்தேகத்துக்கிடமான தொற்றுகளும் 65 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. எனினும் நிலைமை உலக சுகாதார அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதால் பிற நாடுகளுக்கு பரவும் வாய்ப்பு குறைவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருவோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரச மருத்துவமனையோ அல்லது தகுதியுள்ள மருத்துவரையோ அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க விமான நிலையங்களில் பரிசோதனைகளை பலப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகளை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இலங்கையில் இந்த பாதிப்பை தவிர்க்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய போர்வீரர் நினைவு தூபி அருகே இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். நோர்வேக்கு அரச முறை பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பின்லாந்து டென்மார்க் ஆகிய நாடுகளின் பிரதமர்களை தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கின்றார். இதன்போது அந்த நாடுகளுடன் வர்த்தகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உட்பட்ட துறைகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. நோர்வேயில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் காலநிலை சார்ந்த தொழில்நுட்பங்கள் கடல்சார் பாதுகாப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் விண்வெளி உட்பட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நோர்வே ஐஸ்லாந்து பின்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் ஆகிய 5 நாடுகள் அடங்கிய நோர்டிக் நாடுகளின் உச்சிமாநாடு நடைபெற்றது. இதன்போது இந்தியாவுக்கும் நோர்டிக் நாடுகளுக்கும் இடையே நீடித்த வளர்ச்சி புத்தாக்கம் தூய்மையான ஆற்றல் வளரும் தொழில்நுட்பங்கள் துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பிராந்திய அளவில் அமைதி மற்றும் எதிர்காலத்திற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் சார்பில் மாவட்ட நகரங்களில் அமைதி பேரணி நடைபெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், இலங்கையில் தமிழ் தாயக பகுதியை உருவாக்கியவர் ராஜீவ்காந்தி என்றும், ஆனால் 1991 பொதுத் தேர்தலின் போது தமிழகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்ய சென்ற அவரை ஸ்ரீபெரும்பத்தூரில் பெண் மனித வெடிகுண்டின் மூலமாக கோரமாக படுகொலை செய்தனர் என்றும் குறிப்பிட்டார். அந்த வகையில் அவரது 35வது ஆண்டு நினைவு நாளில் சபதமேற்போம், எந்த பயங்கரவாதத்துக்கு ராஜீவ்காந்தி பலியாகப்பட்டாரோ அந்த பயங்கரவாதத்தை முறியடிப்போம், ஓரணியில் திரண்டு சூளுரை ஏற்க வேண்டிய நாள் மே 21 என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து மாவட்ட காங்கிரஸ் குழுக்களும் ராஜீவ்காந்தியின் படத்தை வாகனத்தில் பொருத்தி மலர்களினால் அலங்கரித்து மாவட்டத்தின் முக்கிய நகரங்கள் வழியாக நினைவு பேரணி நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அன்றைய தினம் காலை 9 இருந்து ஸ்ரீபெரும்பத்தூர் ராஜீவ்காந்தி நினைவகத்தில் நடைபெறவுள்ள அஞ்சலி நிகழ்ச்சியில் தானும் மற்ற காங்கிரஸ் முன்னணி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியினரோடு பங்கேற்று அஞ்சலி செலுத்த இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினர் அணிதிரண்டு அஞ்சலி செலுத்த வர வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 7:06.

0: தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் May 22, 23, 24 ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் வார இறுதி நாட்களில் CMR ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளி செல்லுங்கள். இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரூ ஐஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் பெய்ஜிங்கில் நிறைவடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரண்டு நாடுகளும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் குறித்து பொதுவான ஒரு புரிதலுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இந்த எரிவாயு குழாய் திட்டம் எப்பொழுது தொடங்கப்படும் அல்லது எப்பொழுது நிறைவு பெறும் என்பது குறித்து எந்த தெளிவான அறிவிப்பும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம் உட்பட்ட துறைகளில் 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் சீனா மற்றும் ரஷ்யா ஆகியன கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பல துருவ உலக ஒழுக்கு குறித்த கூட்டு பிரகடனமும் இந்த சந்திப்பின் போது வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அறிக்கையின்படி ரஷ்ய எரிவாயு குழாய் திட்டம் குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மாஸ்கோ பெய்ஜிங் உறவில் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை அறிய முடியவில்லை என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. அரசியல் ஆய்வாளர்களினுடைய கருத்தின்படி சீனாவினுடைய நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு இல்லாமல் ரஷ்யாவின் பொருளாதார நிலைமை மற்றும் புட்டினுடைய ஆட்சி கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரத்தில் சீனா மிகவும் கவனமாக தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருவதாகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதை காட்ட விரும்பினாலும் உலக நாடுகளின் விமர்சனத்தை தவிர்ப்பதற்கு அதிக நெருக்கம் காட்டாமல் செயற்பட முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டுகின்றீர்கள். கனடாவின் புகழ்பெற்ற விமான சாகச குழுவான கனேடியன் போர்சஸ் ஸ்னோ பேர்ட்ஸ் பயன்படுத்தி வந்த பழைய CT-114 டியூட்டர் ஜெட் விமானங்கள் விரைவில் சேவையில் இருந்து நீக்கப்பட இருப்பதாக கனேடிய மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. 1960களில் அறிமுகமான இந்த டியூட்டர் ஜெட்டுகளுக்கு பதிலாக புதிய மற்றும் அதிநவீன CT-157 சிஸ்கின் 2 விமானங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த வருடம் தான் இந்த ஸ்னோபேர்ட்ஸ் குழுவினுடைய டியூட்டர் விமானங்களோடு நடைபெறுகின்ற இறுதி விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 1971 உருவாக்கப்பட்ட ஸ்னோபேர்ட்ஸ் குழு ஆயிரக்கணக்கான விமான கண்காட்சிகளில் பங்கேற்று உலகம் முழுவதிலும் பிரபல்யமானது குறிப்பிடத்தக்கது. இந்த குழு தொடர்ந்து சசச்சுவான் மாகாணத்தினுடைய 15 விங் மூஸ் ஜோ தளத்திலேயே செயற்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோடைகாலத்தில் நடைபெறும் கனேடியன் இன்டர்நேஷனல் ஏர் ஷோ நிகழ்ச்சியிலும் ஸ்னோபேர்ட்ஸ் குழு தனது டியூட்டர் விமானங்களோடு இறுதியாக சாகச நிகழ்ச்சிகளை நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்கென்டி அவர்கள் மூஸ் ஜோ தளத்தில் புதிய மாற்றுத்திட்ட விவரங்களை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஸ்னோபேர்ட்ஸ் குழுவினுடைய எதிர்காலம் குறித்து கடந்த சில மாதங்களாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருந்த நிலையில் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஃப்ரேசர் டால்மி அவர்கள் 2027 ஆண்டுக்கான விமான காட்சிகளுக்கு ஸ்னோபேர்ட்ஸ் குழுவை முன்பதிவு செய்ய முடியாது என்று தற்பொழுது விமான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்னோபேர்ட் சாகச நிகழ்ச்சியை நீங்கள் இந்த வருடமும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தில் தான் இந்த பழைய விமானங்கள் பயன்படுத்துவது இறுதி கண்காட்சியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: வரலாற்றில் இன்றைய நாள்
2: மே மாதம் 20 1882 ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் முத்தரப்பு கூட்டணியை ஏற்படுத்தின. 1891 தாமஸ் அல்வா எடிசன் தனது முதலாவது உடல் அசைவு ஒளிப்பட கருவியை காட்சிப்படுத்தினார். 1902 ஐக்கிய அமெரிக்காவிடம் இருந்து கியூபா விடுதலை பெற்றது. தாமஸ் எஸ்ட்ராடா பால்மா முதலாவது அரசு தலைவரானார். 1940 முதல் தொகுதி சிறை கைதிகள் அவுட்ஸ்விட்ஸ் வதிமுகாமை வந்தடைந்தனர். 1949 கோமிங்டான் அரசு தாய்வானில் இராணுவ ஆட்சியை அறிமுகப்படுத்தியது.
1: வரலாற்றில் இன்றைய நாள் ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
4: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
7: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால்
0: 647-849-4444. விடுக்கும் அறிவித்திலே தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க நீங்கள் திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30-60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கின்றன. அடுத்த 30-90 நாட்களுக்குள் ஒரு புத்தம்புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கக்கூடிய $130,000 வரையிலான HST ரிபேட்டினை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன். 416-700-2222-416-7002-222 ஜே பரமநாதன் j.ca என்ற இணையதளம் மூலமாக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். JAY.ca.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் வரை இனி ஒருபோதும் நாட்டில் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழியை இலங்கை ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்வில தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட புதிய நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 342 ரூபாவை கடந்து பாரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயினால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதிலும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை கோரி மருந்து கடைகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்திருக்கின்றார். பெங்களூருவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு அக்டோபர் முதல் புதிய நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடா எல்லைச் சேவை முகமையின் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் குடிவரவு தடுப்பு மையங்களுக்காக தனியார் துறை காவலர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்த அந்த முகமைக்கு மத்திய அரசு நிதி வழங்கும் முடிவினால் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசாங்கத்தின் முழு கவனமும் பிரிவினைவாத முதல்வர்களுக்கு கிடைத்தால் கனடாவால் செயல்பட முடியாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஐரோப்பாவுக்கான ராணுவ படையணியை குறைத்திருக்கின்றது. போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் இருதரப்பினருக்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட சுங்கவரி தற்காலிக ஒப்பந்தத்தை நீடிக்க கோருவதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யா நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் 1000கணக்கான ராணுவ வீரர்கள் உள்ளடக்கிய 3 நாள் அணு ஆயுத பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவுக்கான 428 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 2 முக்கிய ராணுவ ஆதரவு ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதலை வழங்கியிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். சூரிய வெளிச்சத்தோடு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 33-43 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய தினம் வெப்பநிலையில் குறைவு ஏற்படப் போகிறது. நாளைய தினம் 15 பாகை செல்சியஸாக அதிகூடிய வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நாளைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும்.

0: ஒலித்த பாடலை பாடியிருந்தவர்கள் சின்மயி மற்றும் ஹரிச்சரன் குழுவினர்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 dollars வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 416-888-8044.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாட்டிக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு, அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 to 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: நேரம் காலை 7:41.

101.3 FM. உலகில் எபோலா தாக்கத்தின் காரணமாக ஒரு அச்ச சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் நாடுகளுக்கிடையில் இந்த கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் கூட எழுந்திருக்கின்றன. கொங்கோ குடியரசினுடைய கிழக்கு பகுதியில் வேகமாக பரவியக்கூடிய இந்த எபோலா தொற்று பாதிப்பின் காரணமாக இதுவரையில் 131 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையை சர்வதேச அவசர நிலையாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கின்றது. அதேபோல் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 513 பேருக்கு நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் காணப்பட்டதாக கொங்கோ குடியரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொங்கோ உகண்டாவு இதுவரையில் 20 மேற்பட்ட முறை எபோலா தொற்று ஏற்பட்ட நிலையில் இந்த வைரஸ் ஆனது இப்பொழுது ஒரு புதிய வகை தொற்றாக இருக்கலாம் என்ற விடயத்தை உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. வரலாற்றில் இது 3வது முறையாக இவ்வாறு கண்டறியப்பட்ட வைரஸாக இருக்கின்றது. இதற்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது மருந்துகளோ இல்லை என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுவரையில் தற்பொழுது 131 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளிவந்திருக்கின்றது.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 36 01 55 416 268 01 55 Brampton Mississauga Val Makkalukku Scarborough Aisha Silk Meendum Tharum West End Blow Out Sale May 23-25 3 Thinangal Anaitum 30% to 75% Thalupadi Vilayil Kanjipuram Saris Party Saris Lehengas Jewelry 30% to 75% Thalupadiyil Highway 427 Karigil The Go Road and Queen Street Grand Empire Banquet and Convention Centeril Perunthogai Pudhiya Varavugal Threesaram $10 Preeti Echo Plus $150 West End Blow Out Sale சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
3: தமிழை இங்கு கொட்டி
2: ஆண்ட்ரியா புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம் வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம் கால் 647-887-9358
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா
2: ஆம் அதுதான் The Law Office of Melanie David
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்
2: வாகன விபத்து கோரிக்கைகள் ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David
4: 416-271-5992
2: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
1: மார்க்க மக்களே தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9 0 5 6 6 7 7 2 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0

வரதா சில்க் புஷ்பாவின் புதிய ஸ்தாபனமான ஐஷா சில்க் நடத்துகின்ற பிரம்மாண்டமான வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் மீண்டும் பிராம்டன் மாநகரில் இடம்பெறுகின்றது. May 22, 23, 24 இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் மட்டும் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை ஹைவே 427 அருகில் கோரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் சந்திப்பில் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் ஹாலில் இந்த சேல் இடம்பெற இருக்கின்றது. இலக்கம் 100 நெக்சஸ் அவென்யூ பிராம்டனில் நடைபெறுகின்றது. பாரம்பரியம் மிக்க காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், மனதை மயக்கும் லேட்டஸ்ட் டிசைன் பார்ட்டி சேலைகள், கலைநயம் மிக்க லெஹெங்கா அகசல் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் என்று அனைத்தும் ஒரே இடத்தில் வந்து குவிகின்றன. மிக முக்கியமாக நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் 30%-75% வரை தள்ளுபடி விலைகளும் வழங்கப்படுகின்றன. மிசிசாகா, ஓன், வூட்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காப்ரோ பகுதி மக்களே, தரமான பட்டு சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னெப்போதும் இல்லாத மிக குறைந்த விலையில் அள்ளிச் செல்வதற்கு இதுவே சரியான தருணம். அது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களுக்காக சிறப்பு பரிசு பொருட்களும் காத்திருக்கின்றன. இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஐஷா சில்க் நிறுவனத்திலும் இடம்பெறுகின்றது என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-298-6116-416-298-6116. ஐஷா சில்க் இந்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் கிராண்ட் எம்பையர் கன்வென்ஷன் அண்ட் பேங்க்வெட் ஹாலில் நடத்துகின்ற மாபெரும் மலிவு விற்பனைக்கு நீங்களும் தயாராகுங்கள்.

0: நேரம் காலை 8 மணி.
1: சிஎம்ஆர் தமிழகம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: அல்பர்டாவின் தொழில்துறை காபன் கட்டணம் மீதான மத்திய அரசின் ஆதரவை மாகாணத்துடனான ஒத்துழைப்பின் அடையாளமாக ஒட்டோவா அமுல்படுத்தவில்லை என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜூலி டாப்ரிசின் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் மாகாணங்களுடன் போராடுவது கூட்டுறவு கூட்டாட்சிக்கு வழிவகுக்காது என்று டாப்ரிசின் தெரிவித்தார். பிரதமர் மாகாணியும் அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் தொழில்துறை காபன் கட்டணம் நிர்ணயம் குறித்த ஒப்பந்தத்தில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டிருந்தனர். இந்த ஒப்பந்தம் ஒட்டோவா ஏற்கனவே நடைமுறையில் வைத்திருப்பதை விட பலவீனமானது என்று பல காலநிலை ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தின் பெரும்பாலான காலநிலை கொள்கைகளை திரும்ப பெற்ற காணி இந்த ஒப்பந்தம் அல்பர்டாவின் செயற்பட்டு வந்த அமைப்பை வலுப்படுத்துவதாக கூறுகின்றார். வெளிநாடுகளில் உள்ள ஊழியர்களுக்கு வீதாசாரமற்ற அளவில் பணி நீக்கங்கள் செய்யப்பட்டிருப்பதாக வெளிவிவகாரத்துறையின் புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 340க்கும் மேற்பட்ட சுழற்சி பதவிகள் குறைக்கப்படுவதை இந்த தரவுகள் காட்டுவதாகவும், குறிப்பாக வெளியுறவுத்துறை ஊழியர்களில் 10% அதிகமானோர் வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கனடாவில் மட்டுமே பணிபுரியும் ஊழியர்களுக்கான குறைப்பை விட 3 மடங்கு அதிகமான வீதமாகும். வர்த்தகத்தை பன்முகப்படுத்துதல் மற்றும் கனேடிய நலன்களை மேம்படுத்துதல் ஆகிய அரசாங்கத்தின் செயல் திட்டங்கள் தொடரும் அதேவேளையில் செயல்திறனை மேம்படுத்தவும் முயல்வதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் தூதரான ஜெரமி கின்ஸ்மென் பிரதமர் மாக்கானி உலகெங்கிலும் கனடா மீது பெரும் ஆர்வத்தை தூண்டியிருப்பதாகவும், ஆனால் ஒட்டோவாவின் தூதரகங்களில் போதுமான ஊழியர்கள் இல்லாதுவிட்டால் அதனால் முழு பயனையும் பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற ஸ்னோபோர்ட்ஸ் விமான சாகச குழுமத்தை மாற்றுவதற்கு ஒட்டோவா முடிந்தவரை விரைவாக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் இந்த ஆண்டு கோடைகால நிகழ்ச்சியே அதன் இறுதி நிகழ்ச்சியாக இருக்கக்கூடும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெகன்டி தெரிவித்திருக்கின்றார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்த சிடி 114 டியூட்டர் ஜெட் விமானங்களுக்கு பதிலாக நவீன சிடி 157 சிஸ்கின் 2 விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்று மெகன்டி தெரிவித்தார். 1971 முதல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்ற ஸ்னோபேர்ட்ஸ் குழுவின் மீது பல கனேடியர்கள் பெருமை கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் விமான குழுமத்தை நவீனமயமாக்க வேண்டிய நேரம் இது என்றும் மெகன்டியும் பிரதமர் மாக்கானியும் தெரிவித்துள்ளனர். ஈரான் நாட்டின் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி படுகாயமடைந்திருக்கலாம் என பரவலான செய்திகள் வெளியான போதிலும், அவரது காதுக்கு பின்னால் ஒரு சிறு கீறல் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக கூறி அவரது உடல்நிலை குறித்த ஊகங்களை ஈரானிய ஊடகங்கள் நிராகரித்திருக்கின்றன. ஈரான் அமெரிக்க போரின் போது அவரது தந்தை அயத்துல்லா கமேனி இறந்ததைத் தொடர்ந்து பதவியேற்றதிலிருந்து மொஜ்தபா பொதுவெளியில் தோன்றாததால் அவரது உடல்நிலை குறித்த கேள்விகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் உச்சத்தலைவர் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக ஈரானின் அரசு செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க அரசாங்க பத்திரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான விற்பனையானது நீண்டகால நிதி பத்திரங்களின் வருவாயை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் இல்லாத உச்சநிலைக்கு கொண்டு போயிருக்கின்றது. இது பணவீக்கம் மற்றும் புவிசார் அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்து உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே அதிகரித்து வருகின்ற கவல்களையே உணர்த்தியிருக்கின்றது. அதிகரித்து வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் உலகளாவிய பதட்டங்களுக்கு சந்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் 30 ஆண்டுகால அமெரிக்க நிதிப்பத்திரத்தின் வருவாய் 5.2% உயர்ந்து 2007 பிறகு அதன் மிக உயர்ந்த நிலையை தற்பொழுது எட்டியிருக்கின்றது. உலக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் அபாயங்களை ஈடு செய்வதற்காக அதிக வருவாய்க்கான முதலீட்டாளர்களின் அதிகரித்து வரும் கோரிக்கைகளை இந்த வருவாய் உயர்வு பிரதிபலிக்கின்றது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை நிறுத்துவதற்கான தீர்மானம் ஒன்றை அமெரிக்க செனட் சபை இன்று நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தின் வெளிப்படையான அனுமதியை பெறாமல் ஈரான் மீது எந்தவொரு ராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாது என்பதனை இந்த தீர்மானம் உறுதிப்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சித் தலைவரான டிரம்பின் நிர்வாக அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. செனட் சபையில் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகியுள்ளது இதுவே முதல் முறையாகும். இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் இது பெரும்பான்மை வாக்குகளோடு வெற்றி பெற வேண்டும். பிரதிநிதிகள் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேறினாலும் டொனால்ட் ட்ரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதனால் இது சட்டமாவதில் பெரும் சிக்கல் நீடிக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பின் தன்னிச்சையான ராணுவ முடிவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சியினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றனர். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 64வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருக்கின்றன. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 220 ஓட்டங்களை குவித்தது. துடுப்பாட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் சார்பில் மிச்சல் மேஷ் 96 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 221 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 19.1 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் சார்பில் வைபவ் சூரியவங்ஷி அதிகபட்சமாக 93 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதில் 10-6 ஓட்டங்களும் 7-4 ஓட்டங்களும் அடங்கும். குறித்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று மற்றொரு போட்டி காலை 10 மணிக்கு ஆரம்பமாகவிருக்கின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகள் கேட்டீர்கள்.
0: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222 j.ca. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2,410, நைட்டி $3,410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன் mega sale.
8: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போயிட கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
11: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 9052708800 9052708800
11: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
14: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். வணக்கம் நேர்களே, இன்றைய செய்தியின் பின்னணியில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் இப்பொழுது மிகவும் எதிர்பார்த்த ஒரு சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் அண்மையில் சீனாவுக்கு விஜயம் செய்து அங்கே சீன ஜனாதிபதியை சந்தித்து பல திட்டங்கள் குறித்தும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் பேசியிருந்தார். இதனை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பயணம் குறித்த தகவல்கள் வெளிவந்திருந்தது. இன்றைய தினம் அந்த பயணம் நடைபெற்று அந்த பயணத்தின் பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் இதுகுறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வரவேற்பானது மிகவும் சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்து ரஷ்யாவினுடைய தலைவரை வரவேற்றதாக சீன தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. செங்கம்பள வரவேற்பு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது வளமையான ஒரு சந்திப்பாக இருந்தாலும் கூட இந்த சந்திப்பிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சில விடயங்கள் மிக முக்கியமாக பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எண்ணெய் விநியோக குழாய் திட்டம் என்பது தற்பொழுது உயிர் பெற்றிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது குறித்த விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், இந்த சந்திப்பு ஏற்கனவே வருடம் வருடம் நடைபெறுகின்ற சந்திப்பாக இருந்தாலும் கூட தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் பேசிய விடயங்களை தொடர்ந்து இந்த சந்திப்பானது மிக முக்கியத்துவம் பெற்ற விடயமாக பார்க்கப்படுவதோடு தற்போது உலக ஒழுக்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்பது மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நிலை

0: இந்த உலக ஒழுக்கு பற்றிய விடயங்களையும் அவர்கள் பேசியிருப்பதான செய்திகள் வெளிவருகின்றன. உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுங்கள். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விஜயத்தை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி சந்தித்திருப்பதானது எவ்வாறான ஒப்பு நோக்கலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்திப்பாக பார்க்கலாம்.
1: நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல, அதாவது வந்து இரண்டு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் சந்திப்பு என்று இதனை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், 2013 2026 வரையான காலப்பகுதிகளில் இவர்கள் இருவரும் 40 தடவைகளுக்கு மேல் சந்தித்திருக்கின்றார்கள். சீன விஜயங்கள் என்றல்ல, அது மகாநாடுகளாகவும் பல இடங்களில் சந்திக்கின்ற போதும் தங்களுடைய சந்திப்புகளை தொடர்ந்திருக்கின்றார்கள். அதை விட சீனாவின் உறவு என்பது ரஷ்யாவுடன் தொடு எல்லையை கொண்ட ஒரு நாடாக மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒரு நெருக்கமான ஒரு நீண்ட நெடிய உறவாக சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன தொட்டி செல்வதற்கு. முதலாவதாக, பூட்டினோ அல்லது சீன அதிபர் சி அவர்களோ இருவருமே தங்களுடைய ஆட்சிகளை தொடராட்சிகளாக கொண்டு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். பூட்டின் கூட ரஷ்யாவின் வரையறையை மீறி பல தடவைகள் ஜனாதிபதியாக வந்தவராக இருக்கின்றார். அதே போல சி அவர்களும் அங்கே உள்ள சீன சட்டவியலின் படி இரண்டு தடவைகள் மேல் ஜனாதிபதியாக வர முடியாது என்கின்ற வரமுறையை மீறி நிச்சயமாக வந்தவராகவும் அல்லது தொடராக தனது பதவியை வகிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு ஆளுமை கொண்டவராகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த அமெரிக்காவுடனான பேச்சு அல்லது அமெரிக்கனுடனான நிலைப்பாடு குறித்த கருத்தியலில் இவருடைய கருத்து என்பது முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போல, அவர் ஒரு அதாவது வந்து நடைமுறை பழமொழி என்றே கூறியிருக்கின்றார், தற்பொழுதைய உலக வழக்கு என்பது காட்டரசனின் சட்டமாக இருக்கின்றது என்று. இந்த காட்டரசரின் சட்டம் என்பது என்னவென்று சொன்னால், பலமானவர்கள் வாழ்வார்கள், பலவீனமானவர்கள் வீழ்வார்கள். எவ்வாறு சிங்கம் தனது பிராந்தியத்தை கட்டுப்படுத்துகின்றதோ, அங்கே ஒரு தயவு தாட்சமோ நீதிநிலையோ இல்லை, தனக்கு தேவையான பொழுது எதையும் பெற்றுக்கொள்வது தான் இயல்பு, அதுதான் அந்த லோ ஆஃப் தி ஜங்கிள்ஸ் என்பது, அதனைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு காரமான குறிப்பீடு. அதாவது சாதாரண ஒரு முக்கியமான நாட்டை இவ்வாறு குறிப்பிட முடியாது உலக அரசியல் என்கின்ற ரீதியிலும், ஆனால் உண்மைத்தன்மையை சுட்டுக்காட்டி இருக்கின்றது. இதேவேளை நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த வரவேற்பு என்பது இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கை, அதாவது வந்து இரு தரப்புகளுக்கு இடையான நம்பிக்கை தான் அந்த வரவேற்பின் முக்கியத்துவத்தை கொடுப்பது. இங்கே வரவேற்பு என்பது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வரவேற்பை விட மிகவும் அதாவது வந்து ஏற்கப்பட்டதாகவும், அதை எவ்வாறு இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சிறுவர்கள் அந்த வாழ்த்துக்களை பாடியது போல, அதாவது வந்து அவர் மாநிலத்திலிருந்து வரவேற்பு கொடுத்தப்பட்ட பொழுது இவருக்கும் அவ்வாறான கொடுக்கப்பட்டாலும், டொனால்டு ட்ரம்ப் தரப்பினருக்கு சந்தேகங்கள் என்பன பல இருந்தன. அதாவது வந்து இவர்கள் தங்களை தொடர்வார்களா, தங்களை கண்காணிக்கின்றார்களா, அல்லது தங்களுக்கு தருகின்ற பரிசு பொருட்களில் கூட இதையாவது வைத்து தருகின்றார்களா என்று அங்கே ஒரு அநாகரிகமான செயல் கூட இடம்பெற்றிருந்தது. சீன அரசால் வழங்கப்பட்ட ஞாபக பரிசுகள் அனைத்தையும் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்கின்ற விமானத்தில் ஏறுவதற்கு முதல் அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைவரும் அந்த ஒரு கழிவு கூடையில் கொட்டுவதை காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் தங்களுடைய விமானத்தின் ஒட்டுக்கேட்புகள் போன்றவற்றிற்கு இவை பயன்படலாம் என்று. ஆனால் அவர்களுக்கு மாற்று வழி இருந்தது, அதனை மறைமுகமாக செய்யக்கூடிய வழி இருந்தது, அல்லது அவர்களுடைய கன அதாவது வந்து குண்டு துளைக்காத வாகனத்தை கொண்டு வந்த C-30 விமானங்கள் அங்கே இருந்திருந்தன, அவற்றின் மூலம் கூட அவற்றை கொண்டு வந்திருக்கலாம் அல்லது மறைமுகமாக அவற்றை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அது நேரடியாக செய்யப்பட்ட பொழுது நம்பிக்கை இன்மை என்கின்ற தன்மை அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் இருக்கின்றது, அல்லது சீனா மீதான சந்தேக பார்வை பலமாக அமெரிக்காவிற்கு இருக்கின்றது இந்த உளவு பார்த்தல் விடயத்தில் என்பதை காட்டி நின்றது. ஆனால் இங்கே பூட்டின் அவர்களுடைய விடயம் என்பது, அவர் சாதாரணமாக சமையலறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு கூட அந்த அவருடைய அதாவது தங்கு தடையற்ற நம்பிக்கையான விடயமாக பார்க்கப்பட்டிருந்தது. இது நிச்சயமாக ஒரு எண்ணெய், நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த எண்ணெய் குழாய் விவகாரங்களில் உண்மையான முடிவு அறிவிக்கப்படவில்லை அல்லது எட்டப்படவில்லை. இந்த சைபீரியா ஊடாக கொண்டு செல்லப்படப்போகின்ற இந்த எண்ணெய் திட்டம் என்பதில். ஆனால் அந்த திட்டம் என்பது மிகவும் முக்கியமானது என்று சொன்னால், அதன் மூலம் வருடத்திற்கு 50 பில்லியன் கியூபிக் மீட்டர் இந்த எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கனடா பெற்றிருக்கும். மங்கோலியா ஊடாக சைபீரியா 2 என்பதுதான் திட்டம் இருந்தாலும், மங்கோலியா ஊடாகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு செல்வதான வழி இருந்தது. சீனாபுரம் இருந்த பொழுதிலும் இந்த திட்டம் என்பது எவ்வாறு, அதாவது ஏன் இறுதி இலக்கை எட்டப்படவில்லை, அல்லது இறுதி இலக்கு என்பது தற்பொழுது தவிர்க்கப்படுகின்றதா உலகிற்கு சொல்லாமல் என்பதுதான் அந்த ஒரு தெரியாத அல்லது மயக்கமான விடயமாக இருக்கின்றது என்றால், அவர்களுடைய உறவாடல் என்பது நீடித்து நிலைத்து நிற்பதாகவும் மிகவும் நம்பிக்கையானதாகவும் இருப்பதாகத்தான் அந்த வீடியோ காட்சிகள் தெரிவிக்கின்றன. இருந்த பொழுதிலும் எவ்வாறாக இது அதாவது வந்து பயனை தரும் என்பதை என்னன்னு தெரியாத பொழுதிலும், டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இவ்வாறான சந்திப்பை மேற்கொள்வது என்பது சீன ரஷ்ய உறவு என்பது மிகவும் முக்கியமானது என்பதை காட்டுவதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் சந்திப்பின் பொழுது குறிப்பிட்ட கிரேக்க பழமொழியான இந்த ரெசிடெட் ட்ராப், அதாவது வந்து ரெசிடெட் பொறி எனப்படுகின்ற வளர்ந்து வருகின்ற நாடு வளர்ச்சியடைந்த நாட்டால் தாக்கப்படுமாக இருந்தால் அது எதிர்த்து தாக்கும் என்று சீனா தாக்குதலுக்கு தயார், தாய்வான் விவகாரத்தில் யாரும் உள்ளிணைந்தார் என்பதை தெரிவித்திருந்தார். இப்பொழுது ரஷ்ய அதிபரின் வருகையின் பொழுது காட்டர்சனின் ஆட்சிதான் நடைபெறுகின்றது உலக அரசியலில், ஆனால் இது மிகவும் கவலைக்குரியது என்று தெரிவித்திருக்கின்றார். இது நிச்சயமாக ஈரான் போர் மற்றும் உக்ரைன் போருக்கு கூட ஒரு ஊக்குதுணை சக்தியாக அந்த போர் எவ்வாறான முடிவுக்கு வரும் என்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக கூட நாங்கள் கருதலாம்.
0: ஆனால் இப்பொழுது பலருடைய அவதானிப்புகளின்படி சீனா தன்னுடைய ஆதரவு நிலையை வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு தெரிவிப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவதாக குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் அது உதவி செய்யும் மனப்பாங்கையில் தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் அதை அப்பட்டமாக வெளியே தெரியாதவாறு கொஞ்சம் எட்டி நிற்பது போன்ற ஒரு பார்வையை காட்ட முனைகின்றது என்ற ஒரு விடயத்தில் அவர்கள் இதனை விவரிக்கின்றார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய அவதானம் எப்படி இருக்கிறது?
1: இல்லை, நிச்சயமாக, அதாவது உலகின் போக்கு மாறி வருகின்றது. இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர்கள் தாமதப்படுத்துகின்றார்களா அல்லது தயங்குகின்றார்களா என்கின்ற விடயம் என்பது ராஜதந்திர வரை கோட்டிற்கும் ஒரு போர் முறை வரை கோட்டிற்கும் இடையிலான இடைவெளி என்று கூறலாம். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் இப்பொழுது ஒரு 3வது உலக போரை நோக்கிய நகர்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கின்றது. அது அமெரிக்காவிற்கு தேவையான ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கின்றது. இப்பொழுது ஈரான் போரரங்கு என்பது நின்று நிலைக்கப் போகின்ற ஒரு போரரங்காகவும், அதன் மூலம் உலகம் என்பது பொருளாதார தயக்க நிலைக்கு இல்லாமல் ஒரு பாதக நிலைக்கு செல்லக்கூடியதாக, குறிப்பாக உணவு போன்ற விடயங்களில் செல்லக்கூடியதையும் சகல நாடுகளும் ஏற்கின்றன, அதற்குரிய மாற்று வழிகளை எல்லாம் எடுக்கின்றன. எனவே அவ்வாறான நிலையில் தங்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கும் என்பதை தற்பொழுது காட்ட முடியாது. இப்பொழுது அதாவது போர் ஒன்றுக்குள் பொருது சக்தியாக இவர்கள் புகுவார்களா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் ஆதரவு புலம் எவ்வாறு இருக்கும் அல்லது அனுகூலங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்த ஒரு நிலைநாட்டுகின்ற சக்திகளாக அல்லது ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஒன்றிற்கான மிகவும் தீவிர அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பாக இவர்கள் மாறக்கூடிய தரப்பு இருக்கின்றது. ஒரு பக்கம் இவர்கள் சாய்ந்தால், குறிப்பாக ஈரானின் பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் சாய்ந்தால், அமெரிக்காவிற்கு தனது முடிவுகளை மாற்ற வேண்டிய தேவைகள் எல்லாம் ஏற்படும். அவ்வாறான ஒரு நிலைக்குத்தான் அவர்கள் இட்டுச் செல்கின்றார்கள் என்பது பார்க்க ஒரு தெரிகின்ற விடயமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், போரை அவர்கள் தொடர விருப்பம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய தேவை அப்படி. இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால், உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த பொழுது சர்வதேச அளவில் முடக்கப்பட்ட ரஷ்யாவின் மற்றும் ரஷ்ய பணக்காரர்களின் சொத்துக்கள் என்பன சுமார் 270 பில்லியன் டாலர்களுக்கு மேலானவை. அவைகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை, அல்லது அவைகள் விடுவிக்கப்பட்டால் கூட பல உல்லாச படகுகளோ அல்லது விமானங்கள் கூட பாவிக்க முடியாத நிலையில், அல்லது அவை அரச உடைமைகளாக ரீதியாக அந்த நாடுகளால் ஆக்கப்படுகின்ற நிலைமை கூட இருக்கின்றது. இப்பொழுது அதாவது பெரிய கொள்கலன் விமானம் வந்து டொரண்டோ பிஎஸ்என் விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விமானம் இனி அங்கே செல்லக்கூடிய நிலையிலும் இல்லை. அது வேறு தேவைகளுக்காக உதிரி பாகங்கள் ஆக்கப்படலாம் அல்லது அரசு அது தொடர்பான முடிவு எடுக்கின்ற நிலை என்பது வந்துவிட்டது என்றால் 6 ஆண்டுகள் பராமரிப்பு அற்று சாதாரணமாக நிற்கின்ற விமானமாகவும் அது மீள கொடுக்கின்ற தன்மை என்பது இல்லாததாகவும் என்றால் நேட்டோவின் அதாவது நேட்டோவின் ஆளுமைப்படி அல்லது அவர்களுடைய அறிவுறுத்தல் படி இடம்பெற்ற சம்பவங்களாக இருக்கின்றன. எனவே ரஷ்யாவை பொறுத்தவரையில் அதிலிருந்து மீள்கின்ற ஒரு தரப்பாகவும் அதே நேரம் சீனா என்பது தனக்கு தேவையான எரிபொருளை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பதை நிர்ணயிக்கின்ற தரப்பாகவும் இருக்கின்ற பொழுதும் சமாதான முயற்சிகளில் சில வேளைகளில் இவர்களுடைய பங்கு என்பது பாரிய அளவில் இருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது என்றால் இந்த போர் நிச்சயமாக நாளை அல்லது நாளை மறுதினம் முடியக்கூடியதாக அல்ல. இது பல ஆண்டுகள் நீடித்து செல்லக்கூடியதாகத்தான் உலக வல்லுநர்கள் அனைவரும் கணிக்கின்றார்கள். அதை அமெரிக்கா மிகவும் திட்டமிட்டு செய்கின்றது. அதன் மூலம் உலகை ஒரு ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு வந்து தான் தான் மீண்டும் ராஜா என்பது ஏனென்றால் இப்பொழுது ஒரு கிழட்டு சிங்கம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற அமெரிக்கா இப்பாறான நடவடிக்கைகள் மூலம் தனது ஆளுமையை கொண்டு வருவதற்கும் இந்த பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற எரிபொருள் வியாபாரம் மூலம் புறப்படுகின்ற பண பங்குவாடல் அல்லது சர்வதேச நாணயமாக டாலர் இருப்பது என்பதை உச்ச நிலையில் வைத்திருப்பதற்கும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது.
0: இவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்ற பொழுதும் நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட ஒரு விடயம் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்பவராக விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கின்றார். அதே போன்று ஷி ஜின்பிங் அவர்களும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் தொடர்ந்து செல்கின்றார். இதே ஒரு விருப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதியும் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? தொடர்ந்து தானே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை சீனா ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்காவும் பின்தொடரக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படுகிறதா?
1: இல்லை, அவருக்கு அந்த ஆசை என்பது இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் அவர் அதாவது சாதாரண நடைமுறை உலகத்தில் வாழ்பவராக இல்லை. நேற்றைய சட்டமா அதிபரின் செயற்பாடு என்பது அமெரிக்க ஜனநாயக வரலாற்றிலேயே சகல மரபுகளையும் படுகுலுக்கில் தள்ளுவதாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமாகவோ அவரது பிள்ளைகள் அல்லது அவரது பிள்ளைகளின் கணவன் மனைவி அதாவது அவருடைய உடனடி குடும்பம் சம்பந்தமான வருமான வரி விதிகளை அல்லது இவ்வளவு காலமும் அவர்கள் வருமான வரி தாக்கல் செய்ததோ அல்லது அது தொடர்பான பத்திரங்களையோ இனிவரும் காலங்களில் யாரும் ஆராய முடியாது என்கின்ற ஒரு கட்டளையை அவர் கையொப்பமிட்டிருக்கின்றார். எனவே அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு ராஜாவாகி வருகின்ற தன்மையைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றது. அதைவிட அவருடைய கருத்தாடலின்படி அவரை பொறுத்தவரையில் இந்த இடையில் ஒரு முறை தோற்றது என்பது தானாக தோற்கவில்லை. அது உண்மையிலேயே டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து தங்களுடைய வாக்குகளை திருடிவிட்டது என்பதை அவருடைய எண்ணம். அதன் மூலம்தான் அவர் இந்த ஒயிட் ஹவுஸ் என்ற வெள்ளை மாளிகை புரட்சி போன்றவற்றையெல்லாம் செய்திருந்தார். மக்களை உள்ளே செல்லுங்கள், தாக்குங்கள், எங்களுடைய வாக்குகள் களவாடப்பட்டிருக்கின்றன என்கின்ற நிலையில் அவரை பொறுத்தவரையில் இது அவர் தனது இரண்டாவது பதவிக்காலமாகவும் இன்னும் ஒரு பதவிக்காலம் தனக்கு இருப்பதான ஒரு கருத்தியலைத்தான் கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் அமெரிக்க மக்கள் இதற்கு எவ்வாறு சர்வீஸ் அளிப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தேர்தல் என்று வரும் பொழுது தேர்தல் வரும் பொழுதும் இவ்வாறான உணர்வுடல்கள் இருந்தால் நிச்சயமாக அவரால் வெல்ல முடியும் என்றால் கடந்த தேர்தலில் கூட எத்தனையோ எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அவரை தேர்ந்தெடுத்தவர்களாக அமெரிக்கர்கள் தான் இருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் தாங்கள் ஒரு பெரிய பிழையை விட்டிருக்கின்றோம் என்பதை சொல்லியிருந்தார்கள். எனவே அமெரிக்க மக்களின் மனத்தை அந்த நேரத்தில் திருப்பக்கூடிய பேசு பொருட்கள் அல்லது உடனடி நடவடிக்கைகளை அவர் ஆரம்பித்து அதன் மூலம் வெற்றி பெறக்கூடியவராக மாறுவார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த டாரிஃப் எனப்படுகின்ற வரி குறித்த விவகாரங்கள் இல்லாமல் இப்பொழுது எவ்வாறு இந்த எண்ணெய் விநியோகத்தில் முக்கியத்துவம் பெறுவது என்பதையும் இப்பொழுது கூறியிருக்கின்றார். 3 அல்லது 4 நாட்களுக்குள் தீர்வு வராவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்போம் என்று. ஆனால் மறுபக்கமாக இங்கே பிஃபா என்கின்ற உலக உதய பந்தாட்ட கிண்ண போட்டி அடுத்த இன்னும் சில வாரங்களில் ஆரம்பமாக போன்றது. ஜூன் 11 தேதி என்று நினைக்கிறேன், ஜூன் 11 தேதி ஆரம்பமாக போன்றது. அப்பொழுது அவ்வாறு ஆரம்பமானால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அதாவது வந்து செல்வச்செழிப்பை அல்லது பொருளாதார மேம்பாட்டை உல்லாச பயணிகள் மற்றும் ரசிகர்கள் வருகை மூலம் பெற முடியாத தன்மை கூட ஏற்படும். எனவே இதை மிரட்டலாக கொண்டு செல்கின்றாரா அல்லது உண்மையில் செய்கின்றாரா என்று தெரியாத பொழுதும் அவரது ஆசையின் அடிநாதம் இன்னொரு பதவி காலம். ஆனால் அதனை தீர்மானிக்கின்ற சக்திகள் அமெரிக்க மக்கள் இருந்த பொழுதும் அவர் முன்னிலைப்படுத்த போகின்ற பேசு பொருள் அந்த நேரம் அதனை தீர்மானிக்கும்.
0: நன்றி, அதுதான் உண்மை. நன்றி, மீண்டும் சந்திப்போம், மீண்டும் பல விடயங்கள் குறித்து பேசுவோம்.
1: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற Dr. Bobby Chandy, Dixie & Dundas, இலக்கம் 3033 Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. Brampton, Mississauga வாழ் மக்களுக்கு Scarborough Aisha Silk மீண்டும் தரும் West End Blowout Sale. மே 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் The Go Road and Queen Street, Grand Empire Banquet and Convention Centerல் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்ட் என் ப்ளூ. மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: ASMR தமிழ் FM 101.3 செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு பிரச்சினையும் ராணுவ மோதல்கள் மூலம் தீர்க்க முடியாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா பரவல் காரணமாக கொங்கோவுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு கனடா பயண ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. ஈரானுடனான போரை அமெரிக்கா கையாண்ட விதம் குறித்து கேள்வி எழுப்பிய ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ட்கோம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் அதனை கடுமையாக சாடியிருக்கின்றார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள். ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். பிக்கரிங் அல்லது பிராம்டன் பகுதிகளில் ஒரு பிராண்ட் நியூ ஹோமை வாங்க நீங்கள் திட்டமிடுகின்றீர்களா? அதுவும் 30-60 நாட்களில் குயிக் க்ளோசிங் வேண்டுமா? உங்களுக்காகவே 3-bedroom மற்றும் 4-bedroom டவுன் ஹவுசஸ் மற்றும் டிட்டாச் ஹவுசஸ் இப்பொழுது விற்பனைக்கு இருக்கின்றன. அடுத்த 30-90 நாட்களுக்குள் ஒரு புத்தம் புதிய வீட்டில் குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது. முக்கியமான விடயம், புதிய வீடுகளுக்காக ஒன்டாரியோ அரசு வழங்கக்கூடிய $130,000 வரையிலான HST ரிபேட்டை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தகுதியுடையவராக இருக்கலாம். இந்த வீடுகளின் ஆரம்ப விலை 719,990 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஜே பரமநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். 416-700-2222 416-7022-2222 என்ற இணையதளத்தில் விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: பிரம்ப்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin Blow Out Sale.
1: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
2: இருப்பவர்கள்
5: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
0: வரலாற்றில் இன்றைய நாள்,
6: May 20, 1978, அமெரிக்காவின் ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனைக்கு ஓடி கடந்து சாதனை நிகழ்த்திய முதல் பெண் என்ற பெருமையை மேவிஸ் ஹட்சிசன் பெற்றார். 1980, கியூபெக் மாநிலத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் கனடாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எதிராக 60% வாக்களித்தனர். 1983, எய்ட்ஸை உண்டாக்கும் கிருமியை கண்டுபிடித்த செய்திகள் முதல் தடவையாக வெளியிடப்பட்டன. 1999, ப்ளூடூத் வெளியிடப்பட்டது. 2002, கிழக்கு தீமோரின் விடுதலையை போர்த்துக்கல் அங்கீகரித்தது. 23 ஆண்டுகால இந்தோனேஷிய ஆட்சி மற்றும் 3 ஆண்டுகால ஐநாவின் தற்காலிக ஆட்சி முடிவுக்கு வந்து கிழக்கு தீமோர் விடுதலை பெற்றது.
0: வரலாற்றில் இன்றைய நாள்,
7: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், சூரிய வெளிச்சத்தோடு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். கனடாவில் இளைஞர்கள் வேலை தேடுவதும் நிறுவனங்கள் பணியாளர்களை தெரிவு செய்வதற்கும் இடையே பெரிய பொருத்தமின்மை இருப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. கனேடியன் ஃபெடரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் நடத்திய கருத்து கணிப்பின்படி சிறிய தொழில்துறை நிறுவனங்களில் சுமார் 62% பேர் வேலை ஆட்கள் தேர்வு செய்கின்ற பொழுது ஆன்லைன் வேலைத்தளங்களை விட தனிப்பட்ட தொடர்புகள் மற்றும் நெட்வொர்க்குகளை அதிகம் நம்புவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆன்லைன் வேலைத்தளங்களை விரும்புவது 44% பேர் மட்டுமாக இருக்கிறது. இதற்கு மாறாக இளம் கனேடியர்கள் வேலை தேடுகின்ற பொழுது பெரும்பாலும் ஆன்லைன் வேலைத்தளங்களையே பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 73% இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை இணையதளங்கள் மூலம் தேடுவதாக இந்த ஆய்வு தெரிவித்திருக்கின்றது. இந்த பொருத்தமின்மை புதியது அல்ல என்றாலும் கனடாவில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத நிலை அதிகமாக இருக்கும் நேரத்தில் இது மேலும் கவலைக்குரியதாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய புள்ளிவிரவியல் திணைக்களத்தினுடைய தகவலின்படி 2026 ஏப்ரலில் இளைஞர்கள், அதாவது குறிப்பாக 15 வயதிலிருந்து 24 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு இழப்பு வீதம் 0.5% அதிகரித்து 14.3% உயர்ந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது.

0: வரதா சில்க் புஷ்பாவின் புதிய ஸ்தாபனமான ஐஷா சில்க் நடத்துகின்ற பிரம்மாண்டமான வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் மீண்டும் பிராம்டன் மாநகரில் இந்த வாரம் நடைபெற இருக்கின்றது. May 22, 23, 24 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் மட்டும் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை ஹைவே 427 அருகில் கோரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் சந்திப்பில் கிராண்ட் எம்பையர் பேங்க்விட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகின்றது. இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் இந்த மண்டபம் அமைந்திருக்கின்றது. பாரம்பரியமிக்க காஞ்சிபுர பட்டு சேலைகள், மனதை மயக்கும் லேட்டஸ்ட் டிசைன் பாட்டி சேலைகள், கலைநயம் மிக்க லெஹெங்காக்கள் மற்றும் கண்கவர் ஆபரணங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் குவிகின்றன. மிக முக்கியமாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும 30% முதல் 75% வரையில் அதிரடி தள்ளுபடி விலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிசிசாகா, வோன், வூட்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காபரோ பகுதி மக்களே தரமான பட்டுச் சேலைகளையும் ஆபரணங்களையும் முன்னொப்போதும் இல்லாத மிக குறைந்த விலையில் அள்ளிச் செல்வதற்கு இது சரியான தருணம். அது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்களும் காத்திருக்கின்றன. இதே மலிவிப்பினை ஸ்காபரோ மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஐஷா சில்க் நிறுவனத்திலும் இடம்பெறுகின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை தருகின்றோம். 416-298-6116 416-298-6116 ஐஷா சில்க்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
3: இங்கு குட்டி
2: ஆண்ட்ரியா,
3: July 4
2: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போட்டியும் விறுவிறுப்பு மிக்க போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஓப்பன்லை 12 பாகை செல்சியஸ், இன்று அதிகூடி ஓப்பன்லை 18 பாகை செல்சியஸ். அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இதே அலைவரிசையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி இரவு 9 மணிக்கு மீண்டும் CMR தமிழ் FM ஆரம்பமாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

0: சரி, வெயின்ஸ் ஆட்டோகிரூப்.com.
1: குட் ஆஃப்டர்நூன், ஷுரு கர்தே ஹை சவுத் ஏஷியன் அன்லிமிடெட் ரேடியோ கி தாஜா தரீன் ஹெட்லைன்ஸ்.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844. That's 6478648844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.
3: ரெட்ஸ் ஃபர்னிச்சர் தாய் மெசேஜ் ஜரா.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844. That's 6478648844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.
3: ரெட்ஸ் ஃபர்னிச்சர் தாய் மெசேஜ் ஜரா தியான்.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844. That's 6478648844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.
3: Follow us on Facebook. Filmi Nukkad, it's the free time.